ஒலித்தது ஸ்ரீவள்ளி படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல். அடுத்து ஒலிக்கிறது திருமால் பெருமை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: வணக்கம் அன்பு உள்ளங்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் மதியிலே 1897 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷிட மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 நாள், பரபவ வருடம் ஆனி மாதம் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.
1: இன்சொலன்னாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற
2: பணிவுடன் இருப்பதும் இனியவை கூறுதலும் ஆகிய இவையே ஒருவனுக்கு அணிகலன்கள், பிற குணங்கள் அணிகலன்கள் ஆகா. குறள் எண் 95 அதிகாரம் இனியவை கூறல்.
1: பணிவுடையன் இன்சொலன்னாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற
2: பணிவுடன் இருப்பதும் இனியவை கூறுதலும் ஆகிய இவையே ஒருவனுக்கு அணிகலன்கள், பிற குணங்கள் அணிகலன்கள் ஆகா. குறள் எண் 95 அதிகாரம் இனியவை கூறல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இது உங்களை பீமனா அகாஷ்வாணி திருநன் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:02 நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வணக்க புகழ் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிவா வான்மதி அவர்கள். காலை 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நிலையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை கேட்கலாம் வர்ணனையாளர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேட்கலாம். காலை 9:50 கேட்கலாம். 10:45 கேட்கலாம். இன்று காலை 7:25 வணக்கம் பரணி தமிழக முதே உரை வழங்குகிறார் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபல் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. இன்று காலை 9:02 ஆனந்த பொங்கற்ற நேரில் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா. காலை 10:02 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 10:55 135வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே வீட்டிலிருந்து வருவாய் ஈட்ட என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம். 1:10 நலம் தானா இதயத்தை பாதுகாக்கும் எளிய பழக்கங்கள். 1:55 தொடர்ந்து நலம் தானா இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகளை வழங்குகிறார் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். இன்று பிற்பகல் 2:15 மணித்திருநாடு. 3:02 மாலை 4:02 பொதுகித்துமே 5:02 கரும்பு மொழிகள். 6:10 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 6:30 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனை. இந்தி மற்றும் ஆங்கில

0: L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தோ

0: ஆரோக்கியத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனீஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதிநூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காதை ஒடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா. பக்தி பாக்களால் பண்பலை 102.6 மலர்வன வணக்க பூக்கள். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:20. இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப் பூக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிஷ் பாடிய பாடல்.

நல்ல எண்ணங்கள் விதைகளாகும், நல்ல செயல்கள் மரங்களாகும், நல்ல பழக்கங்கள் கனிகளாகும், நல்ல நட்பு நிழலாகும், நல்ல வாழ்க்கையே இன்றும் மகிழ்ச்சியை தரும். 6:26 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்திமனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: புன்னகை செலவில்லாத பரிசு, அதை அனைவருக்கும் கொடுங்கள். இதயங்கள் இணையும், உறவுகள் வளரும், மகிழ்ச்சி பெருகும். நேரம் 6:30 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம். நேற்றைய தினத்தை நினைத்து வருந்தாதீர்கள். இன்றைய தினத்தை சிறப்பாக்குங்கள். நாளைய தினத்தை நம்புங்கள். வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இதுவரை பக்திபாக்களாய் மனப்பரப்பின வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: காய்கறி பயிர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகளவில் நூற்புழுக்கள் காய்கறி உற்பத்தியில் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக தக்காளி மற்றும் கத்தரிக்காய் போன்ற அதிக மதிப்புள்ள பயிர்களில் கடுமையான தாக்குதலின் போது இழப்பு மேலும் அதிகரிக்கலாம். வேர்முடிச்சு நூற்புழுக்கள், வேர்காய் நூற்புழுக்கள், துளையிடும் நூற்புழுக்கள், ஸ்டிங் நூற்புழுக்கள், உருளைக்கிழங்கு நூற்புழுக்கள் போன்றவை காய்கறி பயிர்களை தாக்கும் முக்கியமான நூற்புழுக்கள் ஆகும். நூற்புழுக்கள் தாக்கத்தினால் இலைகள் மஞ்சளாதல், வாடுதல், வளர்ச்சி குறைதல், ஊட்டச்சத்து குறைபாடு அறிகுறிகள் தோன்றுதல், பூக்கும் திறன் மற்றும் காய்களின் அளவு மகசூல் குறைதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாரம்பரிய முறைகள் மூலமும் ரசாயன கட்டுப்பாடு மற்றும் உயிரியல் கட்டுப்பாடு மூலமும் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்கள் பயிரிடுவதன் மூலமும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். எள், கடுகு, கோதுமை, பார்லி போன்ற பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறைவாக இருப்பதால் நூற்புழுக்களின் தாக்கமும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிடுவது நூற்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சியை முறிக்க உதவுகிறது. சணப்பை வகை தாவரம் போன்ற இனக்கவர்ச்சி பயிர்களை ஊடு பயிர்களாக முதன்மை பயிருக்கு இடையில் பயிரிடப்பட வேண்டும். 25 நாட்கள் முதல் ஒரு மாதத்திற்குள் அவை அகற்றப்பட வேண்டும். இந்த முறையால் நூற்புழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து அவற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். முதன்மை பயிர் அறுவடை செய்யப்பட்ட பின் அல்லது அடுத்த பயிரிடும் பருவத்திற்கு முன் மூடு பயிர்களாக சணப்பு, காராமணி, சாமந்தி போன்ற பயிர்கள் பயிரிட வேண்டும். பொதுவாக 45 முதல் 60 நாட்கள் வளர்ந்த பின் மண்ணில் அவற்றை மடக்கி உழவு செய்ய வேண்டும். இவை நூற்புழு எண்ணிக்கையை குறைத்து அவற்றின் வாழ்க்கை சுழற்சியை முறித்து மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. சணப்பு, தக்கை பூண்டு, உளுந்து, பச்சைப்பயிறு மற்றும் கொளிஞ்சி போன்ற பசுந்தழை பயிர்கள் மண்ணின் வளத்தை அதிகரிக்க வளர்க்கப்படுகின்றன. பின்னர் மண்ணில் மடக்கி உழவு செய்யப்படுகின்றன. இவை மண்ணில் தழைச்சத்து மற்றும் கரிமப் பொருட்களின் அளவை அதிகரித்து மண் வளத்தை மேம்படுத்தி மண் அமைப்பை சீராக்கி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகின்றன. எளிதில் நோயால் பாதிக்கப்படாமல் பூச்சிகள் தாக்கினாலும் அதிக சேதமின்றி வளரக்கூடிய பயிர் ரகங்கள் நூற்புழுக்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாகும். உதாரணமாக தக்காளியில் ஹிசார் லலித் மற்றும் உருளைக்கிழங்கில் குப்ரி ஸ்வர்ணா ஆகியவை எதிர்ப்பு திறன் கொண்டவை. நூற்புழுக்கள் காய்கறி சாகுபடிக்கு மிகவும் ஆபத்தான அச்சுறுத்தலாக உள்ளன. அவற்றை கட்டுப்படுத்த அறிவியல் சார்ந்த மற்றும் சமநிலையான அணுகுமுறை அவசியமாகிறது. ஒருங்கிணைந்த நூற்புழு மேலாண்மை பல்வேறு முறைகளை ஒருங்கிணைத்து நிலையான தீர்வை வழங்குகிறது. ஆரோக்கியமான மண் மற்றும் ஆரோக்கியமான பயிர்களை உருவாக்கும் வெற்றிக்கான முக்கிய திறவுகோல் ஒருங்கிணைந்த மேலாண்மை ஆகும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 94 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை

0: யாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 26 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 34 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
3: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மண் சீர்திருத்த முறைகள் உரை கேட்கலாம் வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவம் அவர்கள். தொடர்ந்து உளுந்து பயிரினை தாக்கும் நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை வழங்குகிறார் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை

0: கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை

பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதி இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்
2: நேரம் 6:55 ஆகாஷ்வணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-இல் நேயர்களை நீங்கள் கேட்க இருப்பது
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
3: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த பூமியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்களின் பல்வகை தன்மையே பல்லுயிர் பெருக்கம், அதாவது பயோடைவர்சிட்டி என்று கூறுகிறோம். இந்த பயோடைவர்சிட்டி உலக அளவில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். பூமியில் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை உள்ளடக்கிய சுமார் 20 மில்லியன் உயிரினங்கள் வாழக்கூடிய இயற்கையான வாழிடமாக இந்த பூமி இருக்கின்றது. தாவரங்களில் பூக்கும் தாவர இனங்கள் அதிகமாக உள்ளன. இதே போல விலங்குகளில் கணுக்காளிகள், அதாவது ஆர்த்ரோபோட்ஸ், முதலிடத்தை வகிக்கின்றது. இந்தியா ஒரு மித வெப்பமண்டல நாடு ஆகும். இங்கு தட்ப வெப்ப ஈரப்பத வெப்பமண்டல காடுகள் முதல் பனிமலைகள் வரை வேறுபடுகின்றது. இதற்கு இடையே வெப்பமான பாலைவனமும் பல சமவெளிகளும் இருக்கின்றது. 1990 மேக்னீலி என்பவர் உலகிலுள்ள பூக்கும் தாவரங்களில் 70% 12 இருக்கிறதாக கண்டுபிடித்துள்ளார். அந்த 12 பெரிய பல்லுயிரின நாடுகள் என்று அழைக்கின்றார். இந்தியா அந்த 12 ஒன்றாக உள்ளது. உலக பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டி மொத்த அளவில் 11% இந்தியாவில் உள்ளது. இந்தியா உலக அளவில் பல்லுயிர் பெருக்கத்தில் 11வது இடத்தில் உள்ளது. தாவரங்களை மட்டும் கொண்டு ஆசியாவின் 4வது இடத்தில் உள்ளது. இந்த உலகில் உள்ள பூக்கும் தாவரங்களில் 13.5% இந்தியாவில் மட்டுமே உள்ளது. உலகில் உள்ள விலங்குகளில் 7% இந்தியாவில் காணப்படுகின்றது. இந்தியாவின் தென்கோடியில் உள்ளது தமிழ்நாடு. இங்கு மிதமான தட்ப வெப்பநிலை நிலவுகின்றது. இங்கு காடுகளும் சமவெளிகளும் புல்வெளிகளும் மலைப்பகுதிகளும் கடல் பகுதிகளும் உள்ளன. இங்கு 120 டெரிடோஃபைட் இனங்களும், 12 ஜிம்னோஸ்பர்ம் இனங்களும், 2300 ஆஞ்சியோஸ்பர்ம் இனங்களும் இருக்கின்றது. இந்த பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள், அதாவது த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி என்ன என்று பார்க்கலாம். இது அழிவதற்கான காரணங்கள், 3 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது. முதலாவதாக ஹாபிட்டட் லாஸ், அதாவது வளரிடம் அழிக்கப்படுதல். இரண்டாவதாக போச்சிங், காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல். மூன்றாவதாக மேன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ், மனிதனுக்கும் வன விலங்குகளுக்கும் உள்ள முரண்பாடுகள். தாவரம் மற்றும் விலங்குகளில் வாழும் இடங்களை அழித்ததே நாம் வந்து ஹாபிட்டட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அங்கே வாழும் அந்த இடம் அழிக்கப்படும் போது அவைகளும் சேர்ந்து அழிந்து விடுகின்றது. உதாரணமாக பெகோனியா அண்ட் ஹாபனேரியா போன்ற தாவரங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது நம் அருகில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாறைகளில் வளர்கின்றன. ஆனால் அவை தற்போது கல் குவாரிகளினால் அழிந்து கொண்டிருக்கின்றது. முத்துக்குழி வயலில் பெரிய மரங்களை வெட்டியதால் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஃபிளைங் லிசார்ட், அதாவது பறக்கும் பல்லி, கிரேட் இந்தியன் ஹார்ன்ஃபில் அண்ட் கிரேட் பைட் ஹார்ன்ஃபில் போன்ற இனங்களும் குறைந்து கொண்டே வருகின்றது. இது மட்டுமல்லாமல் புலிவால் கழுதைகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ளன. இவை தற்போது வளரிடம் அழிவதால், அதாவது ஹாபிட்டட் லாஸ் ஏற்படுவதால் அழியக்கூடிய நிலையில் உள்ளன. இதனால் காடுகளை அழிப்பது உயிரினங்களினுடைய அழிவிற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்து விடுகின்றது. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவது அதன் அழிவிற்கே காரணமாகின்றது. ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் வன விலங்குகளின் பராமரிப்புகளுக்கு என்று தனி சந்தைகள் உள்ளன. எனவே இந்த நாடுகள் வேட்டையாடுவதை ஊக்கப்படுத்துகின்றன. ஆனால் யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்படுகின்றது, புறாக்கள் உணவிற்காக கொல்லப்படுகின்றது, தோலுக்காக கூட சில விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு, காடு அழிக்கப்படுதல் மற்றும் நகர மயமாக்கல் காரணமாக மனிதன் வன விலங்கு மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. யானைகள், புலிகள், சிறுத்தைகள் மற்றும் குரங்குகள் மனித குடியிருப்புகளுக்குள் நுழைவதால் உயிரிழப்பு, பயிரில் சேதம் மற்றும் சொத்து இழப்புகள் ஏற்படுகின்றன. உலக அளவிலும் இந்திய அளவிலும் ஏன் தமிழ்நாடு அளவிலும் உயிரின வளம் நமக்கு பெருமை சேர்க்கிறது. ஒரு உயிரினத்தை காப்பது என்பது ஒரு இனத்தை மட்டுமல்ல, ஒரு முழு சூழலியல் அமைப்பையும் பாதுகாப்பதாகும். எனவே பல்லுயிர் பெருக்க மதிப்பை உணர்ந்து அதை பாதுகாக்கும் முயற்சியில் அனைவரும் நாம் பங்கெடுப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி தொழில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:02 கேட்டு ரசிக்க இருக்கிறோம். வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் துவக்கமாய் தொழில் தொடங்குவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தொழில் பயிற்றுநர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.

0: 7:05.
1: வணக்கம். தினந்தோறும் ஒரு கடனுதவி திட்டத்தை பற்றியோ நிதி நிறுவனத்தை பற்றியோ நாம் பேசி வருகிறோம். இன்று தமிழ்நாட்டில் 15 லட்சத்திற்கு மேல் வாழ்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மத்திய

மாநில அரசுகள் கொடுத்து வருகிற கடனுதவி திட்டங்கள், பயிற்சிகள், சலுகைகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஒரு இயக்குநரகம் சென்னையிலே அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உதவி இயக்குநர் இருக்கிறார். அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய விதவைகள், குடும்பத்தினர், முன்னாள் இராணுவ வீரர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய குடும்பத்தினர் அவரோடு வாழ்வார்கள், பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நிலம் வழங்குதல், அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தல், அவர்கள் தொடங்குகிற தொழிலுக்கு கடனுதவி, அவர்கள் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி என்று பல வகையான மானியங்கள், சலுகைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கடனுதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இவற்றை பெறுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினர் அல்லது முன்னாள் இராணுவ வீரர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறாரோ அதனுடைய உதவி இயக்குநரை அணுக வேண்டும். முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு பிரத்யோக கடன் மற்றும் மானியங்களை இந்த துறை வழங்குகிறது. அதுபோல் பல்வேறு கடனுதவி திட்டங்களை, சலுகை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வைத்துள்ளன. அதில் இராணுவ வீரர்களும் அவருடைய முன்னாள் வீரர்களுடைய குடும்பத்தினரும் விண்ணப்பிக்க வயது வரம்பை அதிகப்படுத்துவார்கள். இப்போ சாதாரணமாக PMEGP பாரத பிரதமரின் சுய உதவி திட்டத்தில் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு 45 வயது, இவர்களுக்கு 55 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அதுபோல் நீட் திட்டம் 10 லட்சம் முதல் 5 கோடி வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கும் போது 55 வயது வரை இந்த திட்டத்திலே அவர்கள் கடன் பெறலாம். இப்படி இருக்கின்ற கடன் திட்டங்களிலும் அவர்களுக்கு சலுகைகள், மானியம், வட்டி சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் அவர்களுக்கு இலவச நிலம் வழங்குதல், அந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்வதற்கு உதவி, பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் பல்வேறு வகையான கடன் பெறுவதற்கு ஆலோசனை என்று இயக்குநர் அலுவலகம் மட்டுமல்ல அவர்கள் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் டெவலப்மெண்ட் வளர்ச்சி கார்பரேஷன் என்று சென்னை சைதாப்பேட்டையிலே ஒரு அலுவலகம் தொடங்கப்பட்டு அவர்கள் மூலம் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து செக்யூரிட்டியாக வேலை செய்வதற்கு அரசு அலுவலகங்களுக்கு அனுப்புவது, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஓய்வூதியத்தை வாங்குவதற்கு உதவி, அந்த ஓய்வூதியத்தின் மூலமாக கடனுதவி, அவர்கள் குடும்பத்தினர் என்ன தகுதி பெற்றவர்கள் என்று சான்று வழங்குதல், வேலைவாய்ப்புக்கு பயிற்சி அளித்தல், அவர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்பதற்காக இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இயக்குநர் முன்னாள் இராணுவ வீரர் வளர்ச்சி நிறுவனம், 2 மேற்கு மாட வீதி, ஸ்ரீநகர் காலனி, சைதாப்பேட்டை, சென்னை 15, 0044 20 30 17 92 ஆகும். இந்த நிறுவனத்தின் வலைத்தளம் www.exwell.gov.in. இந்த நிறுவனத்தையும் அணுகலாம். இயக்குனர் முன்னாள் இராணுவ வீரர் நலம் சூளை சென்னை 3 இருக்கிறது. அவருடைய எண் ஃபோன் நம்பர் 0442669134 2. இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று என்னென்ன கடனுதவி கொடுக்கிறார்கள், அதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே அந்த பிராஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய கடனுதவி திட்டங்களை பற்றிய விவரங்கள், வேறு என்னென்ன உதவிகள் வழங்குகிறார்கள், அதை பற்றியெல்லாம் அந்த பிராஸ்பெக்டை வாங்கி படித்து தெரிந்து கொண்டார். இன்றும் ஏராளமானவர் தமிழ்நாட்டில் இருந்து இராணுவத்திலும் இதர ஆயுதப்படைகளிலும் சேர்ந்து வருகிறார்கள். அதேபோல் அந்த படைகளில் இருந்தும் தினந்தோறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 38 மாவட்டத்திலும் ஓய்வு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 60,000 பேர் ஓய்வு பெற்று கொண்டே இருக்கிறார்கள், புதிதாக சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதேபோல் முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிகமாகி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வங்கிகள் மூலமாகவும் இந்த துறைகள் மூலமாகவும் இதர அரசு துறை நிறுவனங்கள், அதாவது ஒருவர் 40 வயதிலே ஓய்வு பெற்று விட்டார், அவருக்கு தமிழ்நாடு

0: மூலமாக நிரந்தர வேலை, செக்ரட்டேரியட்டில் தொடங்கி வங்கிகள் வரை அந்த செக்யூரிட்டியாக பணிபுரிவதற்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு வாங்கி தரப்படுகிறது. இப்படி அனைத்து உதவிகளையும் செய்து வருகிற முன்னாள் இராணுவ வீரர் நலத்துறையை ஒவ்வொரு முன்னாள் இராணுவ வீரரும் ஆயுதப் படைகளில் இருந்து ஓய்வெற்று வந்தவர்களும் பயன்படுத்தி முன்னேறலாம்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனையாளர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள்.
4: நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோயில் ஆணிப்பெருந்திருவிழா இன்று 9வது நாளில்

0: நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் ஆணிப்பெருந்திருவிழா இன்று 9வது நாளிலே திருத்தேரோட்டம் நிகழ இருக்கிறது. அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளெல்லாம் திருக்கோயில் முன்னே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைகாசி முடிந்துவிட்டாலே இந்த ஆணி தேரோட்டத்தின் எண்ணம்தான் மக்கள் மனதிலே எப்பொழுதும் புகுந்து நிற்கும். தேரோட்டம் காண்பது மக்களுக்கு ஆன்மீகத்தையும் வளர்க்கிறது, ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. திருநெல்வேலியின் நெல்லையப்பர் திருக்கோயில் உலகப்புகழ் பெற்றது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய 3வது பெரிய தேர் என்று சொல்லப்படுவது நெல்லையப்பர் திருத்தேர்தான். 450 டன் எடை, வேறெந்த திருக்கோயிலும் காண இயலாத சிற்பங்களெல்லாம் இங்கே காணப்படுகின்றன. இதோ அருள்மிகு நெல்லையப்பரையும் காந்திமதியையும் தனித்தனியாக தாங்கி நிற்கும் தேர்கள், 5 தேர்கள் இங்கே இருந்து புறப்படும். இத்திருத்தலம் மிக புகழ் பெற்றது. இதற்கு பேரண்டம் என்று பெயர். இறைவன் அம்மையோடு இங்கு வந்து உகந்து வீற்றிருப்பதால் இதற்கு பேரண்டம் என்று பெயர். ஊழிக்கால முடிவிலே எல்லாம் அழிந்தாலும் இத்தலம் மட்டும் அழியாததால் பிரளய சிட்டம் என்று பெயர். 5 எழுத்து ஓசை எங்கும் நிறைந்ததால் தென்காச்சி காஞ்சி என்று பெயர். அம்பிகை தவம் செய்தும் சிவத்தை பூஜித்தும் இறைவனை மனமுடித்ததால் சிவபுரம் என்று பெயர். பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகியோர் இங்கு வந்து வணங்கி மகிழ்ந்து கொண்டிருப்பதால் திருமூர்த்தி என்று பெயர். இதோ திருத்தேருக்கு முன்னால் பக்தகோடிகள், ஆன்மீக பெருமக்கள் சிவபுராணம் போன்ற திருமுறைகளை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி பரவசமாக அவர்கள் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று அவர்கள் அங்கே திருமுறைகளை பக்தி பரவசத்தோடு ஓதிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த திருத்தேரிலே நெல்லையப்பர் என்ற திருநாமம் மிகச்சிறப்பாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மானே நெல்வேலி சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் என்ற வார்த்தை அங்கே அந்த திருத்தேரின் மேல் பக்கம் காணப்படுகிறது. துவாரபாலகர்கள் மேலே அங்கே நின்று கொண்டு திருத்தேரின் மேலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். திருத்தேரின் வடம், இந்த 4 வடங்கள் தென்னங்கிற்றினால் புனையப்பட்ட அந்த 4 வடங்களும் அங்கே தயாராக இருக்கிறது. இன்னும் சில நேரங்களிலே அந்த வடங்களை பிடித்து அந்த நெல்லையப்பரின் காந்திமதி அம்மையின் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தேர் சக்கரம் 4 அலங்காரம் செய்யப்பட்டு அருமையான நிலையிலே இருக்கிறது. வர்ணரையை இன்னும் சிறிது நேரத்திலே தொடர்வேன் என்று சொல்லி இத்தோடு இந்த வர்ணனையை நிறைவு செய்கிறேன். அடுத்து 8:05 இந்த வர்ணனை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாபிரபு கெம்பேகவுடாவின் 517வது பிறந்த தின விழாவில்

0: கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கேம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கேம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000-க்கும் அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் ஒரு மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.
6: நேரம் 7:26 நிமிடம். ஆகாஷ்வாணி தொடர்ந்து விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேர்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க. தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்றார்கள். அந்த தமிழிலே இருக்கும் இனிமையெல்லாம் அனுபவிக்க ஆயுள் போதாது. அந்த இனிமையை தந்த சிறந்த புலவர்களிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் போற்றத்தக்கவன். 10,000 கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு எனும் வித்தாக இல்லை என்று பாடு என்று புகழ்வான் கண்ணதாசன். கம்பன் கவி உலகின் கதிரவன். அவன் தந்த ஒரு பாடலிலே தமிழ் எவ்வாறு இனிக்கிறது என்பதை பார்ப்போம். பெரும்பாலும் கவிதையிலே உருவம், உள்ளடக்கம், உணர்ச்சி, கற்பனை என்று 4 கூறுகளை கூறுவார்கள். இதிலே கற்பனை மிக இன்றியமையாது. சிறந்த கற்பனைதான் அவனை உயர்ந்த கவிஞனாக மாற்றுகிறது. கம்பன் ஒரு பாடலை சொல்லுவான். மையறு மலரின் நீங்கி யான் செய் மாதபத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைத்தன போன்றதம்மா பாடல். பாடலை படித்தவுடன் நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படும். ஏனென்று சொன்னால், மிகுந்த தேர்ச்சியுடையவர்களை தவிர அந்த பாடலின் பொருளை உடனடியாக அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த பாடலின் கற்பனை, சுவை, இனிமை இதையெல்லாம் தெரிந்து கொண்டால், ஆஹா, கம்பன் பாட்டே பாட்டு என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். என்ன சொல்லுகிறான் அதிலே? தற்குறிப்பு ஏற்ற அணி என்று தமிழிலே ஒன்று உண்டு. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம். இயல்பாக நடக்கின்ற ஒரு செயலின் மீது கவிஞன் தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்றம் என்று பள்ளியிலே மாணவர்கள் பாடம் படிப்பார்கள். கொடி அசைகிறது, அது இயற்கை. ஆனால் அந்த அசைந்த கொடி எதற்காக அசைந்ததாம்? கம்பன் கற்பனை செய்கிறார். ராமன் மிதிலி நகர வீதியிலே விசுவாமித்திர முனிவரோடும் லக்குமணனோடும் வந்து கொண்டிருக்கிறான். மேன்மாடத்திலே சீதை நின்று கொண்டிருக்கிறார். அந்த ராமனை பார்த்ததும் அந்த மாநகருக்கே மகிழ்ச்சியாம், மிதிலை மாநகருக்கே மகிழ்ச்சியாம். அந்த மகிழ்ச்சியோடு சொன்னதாம், ராமா, நான் செய்த மாதபத்தால், மாதபம் என்பது பெரிய தபம், உரி சொல், நான் செய்த பெரிய தபத்தால் மையறு மலரின் நீங்கி என்று சொன்னான். மை என்று சொன்னால் பல பொருள்கள். கண்ணுக்கு மை அஞ்சனம், மை கருநிறம், கண்ணன் நிறம், மையோ மரகதமோ என்று சொல்லுவான். மை என்பதற்கு இங்கே பொருள் குற்றமற்ற. குற்றமற்ற மலரில், தாமரை மலரில் இருப்பவள் யார் என்று சொன்னாள்? லட்சுமி. மையறு மலரின் நீங்கி, அந்த லட்சுமி தான், அந்த திருமகள் தான் அந்த மலரை விட்டு நீங்கி மிதிலை மாநகருக்கு வந்தாளாம். மையறு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து, யான் என்று இந்த நகர் குறிக்கப்படுகிறது. செய்யவள், இந்த செய்யவள் என்ற சொல், செய்யவள் என்று சொன்னால் திருமகள். பொதுவாக செய் என்று சொல் என்று பலரும் பயன்படுத்துவதில்லை. செய் என்று சொன்னால் நிலத்தை குறிக்கும். நிலத்திலிருந்து பிறந்தவள்தானே இந்த லக்ஷ்மி சீதா பிராட்டியாக. நன் செய் புஞ்சை, கிராம வழக்கிலே சொல்லுவோம். அது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நன் செய் புன்செய் என்று அந்த நிலங்கள் வழங்கப்படும். இப்படி செய்யவள் இருந்தாள், திருமகள் இருந்தாள், நீ இங்கே வா என்று அந்த மாநகரின் கோட்டையின் மதிலிலே மேலே கட்டப்பட்டிருந்த கொடிகளெல்லாம் அந்த கொடி என்ற கைகளை அசைத்து, வா வா ராமா வா, அழகிய மிதிலை நகரினிலே ஜானகி காத்திருக்கிறாள், உடனே வா என்று சொல்வது போல கொடிகளாக கைகளை ஆட்டி வா வா வா என்று அழைத்ததாம். செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளென்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர். கடிநகர் என்று சொன்னால் அது உரிச்சொல் தொடர். மிகச்சிறந்த நகர், மிகப்பெரிய நகர், கமலச்செங்கன். ராமனை கமலச்செங்கன், கமலு கமலம், தாமரை, பதுமம், அரவிந்தம் என்றெல்லாம் அந்த தாமரை மலரை குறிப்பிடுவார்கள். அவன் தாமரை கண்ணான், வள்ளுவன் கூட தாமரை கண்ணான் உலகு என்று சொல்லுவான். தாமரை

0: கண்களுடைய ராமன் வருகிறான், உன்னுடைய சீதை இங்கே இருக்கிறாள், வேகமாக வா, ஒல்லை வா என்று. இந்த ஒல்லை என்ற சொல் இன்று வழக்கழிந்து விட்டது. ஒல்லை என்று சொன்னால் வேகமாக, பல இலக்கியங்களிலே காணப்படுகின்ற இந்த சொல் மக்கள் வழக்கிலே என்று இல்லவே இல்லை. எனவே பல சொற்களை நாம் இழந்திருக்கிறோம். இழந்த சொற்களையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும். அதற்கு மையறு மலரின் நீங்கி யான் செய்ய மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளென்னும் கைகளை நீட்டி அந்த கடினகற் கமல செங்கண் ஐயனை ஒல்லைவா என்று அழைத்தன போன்றதம்மா. ஐயனை என்பது சிறப்புடையவனை என்று குறிக்கும். ஐயன் என்பது மேலானவன், சிறந்தவன், ஐயன் திருவள்ளுவன் என்று சொல்லுகிறோம். ஆக ராமனை ஐயனை என்று அழைக்கிறார். ஐயனை ஒல்லை வா, வேகமாக வா, வேகமாக வா, சீதை இங்கேதான் இருக்கிறாள் என்று சொல்வது போல அமைந்த இந்த தற்குறிப்பேற்றம் தமிழின் சுவையை மேலும் சுவையாக்குகிறது.
1: நேர்களை நீங்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கினார் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நேரம் 7:35 சோனி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம். வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். இன்றும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் நம் வளமை போல் வளம் வருவோம். இன்றும் நான் சில வார்த்தைகளை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். சற்று வேறுபாடான வார்த்தைகள், அதாவது கணித எண்முறை வார்த்தைகள். இந்திய எண்முறை, சர்வதேச எண்முறை உண்டு அல்லவா, இதில் ஒரு 3 வார்த்தைகள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் அதில் நான் என்னால் முடிந்த அளவு சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவது வார்த்தை மில்லியன். மில்லியன் என்றால் நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மில்லியன் என்றால் என்னன்னு சிலருக்கு தெரியாது. மில்லியன் என்றால் 10 லட்சம். அடுத்தபடியாக பில்லியன். பில்லியன்

0: என்றால் 100 கோடி, அடுத்தபடியாக ட்ரில்லியன், ட்ரில்லியன் என்றால் 100,000 கோடி. சரி, அதாவது இந்த மில்லியன் என்பதை எப்படி எழுத வேண்டும் என்று பார்த்தால், 1 பக்கத்தில் 6 0 போட்டால் 10 லட்சம் மில்லியன் கிடைத்துவிடும். பில்லியன் என்பதனுடன் 1 பக்கத்தில் 9 0 போட்டால் பில்லியன் 100 கோடி கிடைத்துவிடும். ட்ரில்லியன் எல்லாம் நம்ம எங்க எழுத அப்படி நம்ம நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். அதாவது ட்ரில்லியன் 1 உடன் 12 0 போட்டால் ட்ரில்லியன் கிடைத்துவிடும். இப்படித்தான் இந்த வார்த்தைகள். இதில் இந்திய எண்முறை, இந்திய எண்முறை நம்ம 100,000 கோடி என்று சொல்கிறோம். சர்வதேச எண்முறையில் அவர்கள் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் என்று கணக்கிடுகிறார்கள். $1 million கொஸ்டின் என்று ஒரு மரபு தொடர் ஒரு வரி உண்டு, அதற்கும் இதில் இந்த நேரத்தில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். விடை கிடைக்காத ஒரு கேள்வியை $1 million கொஸ்டின் என்பார்கள். இருக்கட்டும், அடுத்த பகுதிக்கு செல்வோம். அதாவது நான் டைரக்ட் இன்டைரக்ட் என்று ஒரு நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுதல் என்று ஒரு பிரிவு உண்டு. நான் மாணவர்களிடம் இதை நடத்துவதில் விருப்பத்துடன் நடத்தி பலர் நன்றாக இதில் புலமை பற்றியிருக்கிறார்கள். ஆனால் இது எதற்கு தேவை என்றால், ஆங்கிலத்தில் மற்றவர்களோடு பேசுவதற்கு இந்த நேர்கூற்றை அயற்கூற்றால், இங்கு பேசுவதை மற்றவர்களிடம் போய் எப்படி நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவதுதான் அயற்கூற்று. சிறிய சிறிய வரிகளாக, பெரிய வரிகள் எல்லாம் சொன்னால் பல விதிமுறைகள் இருக்கும், நேயர்களுக்கு அது சற்று வெறுப்பாகவே இருக்கும். ஆனால் நான் சின்ன வரிகளாகவே சொல்கிறேன். The teacher said, sun rises in the east. The teacher said, இது பொதுவான வாக்கியம், சர்வதேச உண்மை. இதை வந்து இங்க வச்சு அப்படிதான் பேசுவோம், அடுத்தவங்கள்ட்ட போய் இதே மாதிரிதான் சொல்லுவோம். The teacher said that the sun rises in the east. அதுல வந்து இந்த வினைச்சொல் மாறாது, வெர்பு மாறாது, ஈஸ்ங்கிறது அப்படியே போடுவாங்க. அதாவது ஆசிரியர் சொன்னார், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்பதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போதும் அதே மாதிரிதான். ஆசிரியர் சூரியன் கிழக்கில் உதித்ததாக சொல்ல மாட்டோம், உதிக்கிறது என்றுதான் எப்பவும் சொல்லுவோம். சரி, அடுத்த அப்படி இன்னொரு சின்ன லைன் போடலாம் இருக்கிறேன். ரவி செட், ஐ எம் ஹாப்பி டுடே. ரவி சொன்னான், ரவி நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கேன், இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை போய் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். ரவி செட் தட், ஐங்கிறது ஹியா மாறும், ஆம்ங்கிறது வாசா மாறும், டுடேங்கிறது தட் டே மாறும். ஏன்னா அவன் இப்ப சொன்னான்னா எவ்வளவு நாள் கழிச்சும் போய் சொல்லியிருக்கலாம். ரவி அன்று அவன் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொன்னான், பாத்தீங்களா? அதாவது ரவி செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி தட் டே. இன்னொரு சின்ன லைன் மட்டும் போட்டுறேன். த டாக்டர் செட், டேக் ரெஸ்ட். டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இந்த உள்ள சொல்லி கிளினிக் உள்ள சொல்லிட்டு இருக்காரு. வெளியே வந்தவொடனே கேட்பாங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் அட்வைஸ்டு டு டேக் ரெஸ்ட், டாக்டர் அறிவுறுத்தினார் ஓய்வெடுக்குமாறு. ஓ, டாக்டர் ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தினார். இதுதான் நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுதல். மிகவும் எளிதானது நேர்களே. அதனால் இது அடுத்தவர்களிடம் சொல்வதற்கு, இது பேச்சு பழக்கத்திற்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். கடைசியாக 2 பழமொழிகளை சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது 2 பழமொழிகள், நெவர், அதாவது அதன் நிழலின் அருமை வெயிலுக்கு போனால்தான் தெரியும் ஒரு பழமொழி உண்டு. நெவர் கோ, நெவர் அதாவது நம்ம நபர், அதாவது அடுத்த பழமொழியில் சொல்லிடுறேன், அதாவது இந்த 2 பழமொழிகள், அதாவது நிழலின் அருமை வெயிலுக்கு போனால்தான் தெரியும். அடுத்தபடி என்ன ஒரு பழமொழி, இளங்கன்று பயமறியாது, ஹீ தட் என்று வரும். அது நான் அடுத்த நாட்களில் சொல்கிறேன். நிழலை பண்பலை நேயர்கள், பலமாகவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
1: நீர்களே, இதுவரை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டீங்க. வழங்கினார் கே தாமஸ் அவர்கள்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 7:45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிலோ 1 எவ்வளோன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 36 ரூபாய், கத்தரிக்காய் 42 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பெரியது 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்,

கேரட் 66 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 32 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 120 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய். பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 60 ரூபாய். நீங்கள் இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சுவையான பழங்களையும் சத்தான காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்.

நேரம் 7:50 நிமிடம். ஆகாஷ்வாணி தமிழ் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கிறீங்க. நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:02 வழக்கின்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை கேட்கலாம். வர்ணனையாளர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள்.

மக்களை இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு

மீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அசையா சொத்துக்கள் கிரயம் வாங்குவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு கிரய ஆவணங்கள் பதிவில் நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டியது பத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள். அந்த ஆவணத்தில் உள்ள பதிவுத்துறையில் பதிவு செய்ய போகும்போது அந்த ஆவணத்தில் உள்ள தாள்கள் ஒவ்வொன்றிலும் பக்கம் எண் இடப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் சார்பதிவாளர் அலுவலக முத்திரை இருக்கும். அதில் இந்த ஆவணம் மொத்தம் எத்தனை தாள்களை கொண்டது என்றும் அதில் இது எத்தனையாவது தாள் என்று எழுதப்பட்டிருக்கும். மூல ஆவணங்களை நில விற்பனை செய்பவரிடமிருந்து வாங்கும்போது மூல ஆவணங்களில் அனைத்து தாள்களும் உள்ளதா என நன்றாக சோதித்து வாங்க வேண்டும். கிரய ஆவணம் எழுதும்போது கிரயம் எழுதி கொடுப்பவரின் முழு பெயரும் இனிசியலும், அதாவது தந்தை பெயரின் முதல் எழுத்து, அவரது அடையாள அட்டை, முன்பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் இருப்பது போன்று சரியாக உள்ளதா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிரயம் எழுதி கொடுப்பவர் அவரது கிரய ஆவணத்தில் ஒரு விலாசமும் தற்போது வேறு விலாசம் கொண்ட அடையாள அட்டையையும் வைத்திருந்தால் கிரயம் கொடுப்பவரின் இரண்டு விலாசங்களையும் கிரய பத்திரத்தில் எழுதுதல் வேண்டும். அதுவே நலம் பயக்கும். அதாவது இந்த விலாசத்தில் வசித்து வந்து தற்போது இந்த விலாசத்தில் வசித்து வரும் என்று எழுத வேண்டும். அதாவது கிரயம் கொடுப்பவரின் தற்போதைய விலாசம் மற்றும் அவர் கிரயம் வாங்கும்போது கிரய ஆவணத்தில் சொல்லப்பட்ட விலாசம் இரண்டையும் எழுதுவது நலம் பயக்கும். ஆவணம் பதிவதற்கு முன்னர் விற்பனம் செய்யப்படக்கூடிய மனையை நில அளவையர் அனுபவஸ்தரை கொண்டு நிலத்தின் அனைத்து பக்கங்களையும் அளந்து 4 பக்க எல்கைகளை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். சில சொத்துக்கள் 3 பக்கம் உள்ளதாகவும் இருக்கலாம், அதாவது முக்கோண வடிவமுள்ள மனை. சில ஒழுங்கற்ற மனைகளும் இருக்கலாம். நில உரிமையாளரின் அனுமதியுடன் இயந்திரங்களை கொண்டு மனையை சுத்தம் செய்வது கூடுதல் நலம் பயக்கும். அதே மாதிரி ஒரு நிலத்தை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொது மயானம் அதாவது சுடுகாடு அல்லது இடுகாடு, அதில் இருந்து 90 மீட்டரும் மனைக்கும் ரயில்வே இருப்பு பாதைக்கும் இடையே உள்ள தூரம் 30 மீட்டருக்கு குறையாமலும் இருக்க வேண்டும். உயர் மின்னழுத்த மின் பாதைகள் குளங்களில் இருந்து 15 மீட்டரும் ஆறுகள், கல்குவாரிகள் அதாவது வெடி வைத்து கல் உடைக்கும் இடம் ஆகியவற்றிலிருந்து 500 மீட்டர் தூரம் தள்ளியும் இருக்க வேண்டும். கல் உடைக்கும் க்ரஷர் இயந்திரங்கள் அமைவிடத்தில் இருந்து 300 மீட்டர் தூரம் தள்ளியும் மனைப்பிரிவுகள் இருக்க வேண்டும். விமான நிலைய ஓடுபாதை எல்கையில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் மனை தளவமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு உள்ளே உள்ள நிலங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் வாங்கும் மனை எந்த புலை எண்ணில், அதாவது சர்வே நம்பர் உள்ளது என்பதை நன்றாக கவனிக்க வேண்டும். லேஅவுட் எனப்படும் தளவமைப்பு மனை தொகுப்புகள் பல்வேறு சர்வே எண்கள் கொண்டதாக இருக்கலாம். லேஅவுட் போடுவதற்கு

0: முன்னர் நிலங்கள் பல்வேறு நபர்களிடமிருந்து கிரயம் பெறப்பட்டிருக்கலாம். பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்பட்டு பல்வேறு சர்வே எண்களை கொண்டு மனைப்பிரிவுகள் அமைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வாங்கும் மனை எந்த சர்வே எண்ணில் எந்த உட்பிரிவில் இருக்கிறது என்பதை தெளிவாக கண்டறிய வேண்டும். அந்த சர்வே நம்பர் சம்பந்தப்பட்ட மூல ஆவணங்களையும் அந்த சர்வே எண் உள்ள பட்டாவையும் பெற வேண்டும். இதில் தவறு ஏற்பட்டால் பின்னர் கிரயம் பெற்றவர் பெயருக்கு பட்டா மாற்ற வேண்டுமானால் அது முடியாமல் போய்விடலாம். சர்வே எண்ணிற்கும் பிளாட் அமைவிடத்திற்கும் வேறுபாடுகள் இருந்தால் பிழை திருத்தல் பத்திரம் எழுத வேண்டும். ஆனால் மனையை விற்றவர்களை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பிழை திருத்தல் ஆவணம் கூட எழுத முடியாமல் மிகவும் மோசமான ஒரு சட்ட சிக்கலுக்கு கிரயம் பெற்றவர் தள்ளப்படுவார். நிலங்கள் வந்து புஞ்சை அதாவது புன்சை என்று நஞ்சை அதாவது நன்சை என்று பிரிக்கப்பட்டிருக்கும். நஞ்சை என்பது நீர்பிடிப்பு உள்ள நிலத்திற்கு விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலமாகும். நஞ்சை நிலங்களில் பிளாட் அமைத்தல் கூடாது என்பது அரசின் உத்தரவாகும். ஆகவே வாங்கக்கூடிய நிலமானது புஞ்சை வகைப்பாட்டில் இருக்க வேண்டும். அதாவது நாம் வந்து கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காக வாங்கினால் அந்த நிலம் வந்து புஞ்சை வகைப்பாட்டில் இருக்க வேண்டும். 2016 பின்னர் இவை குறித்த கட்டுப்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சொத்து குறித்த உரிமை பிரச்சினை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை கிரயம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் வழக்கிடையில் சொத்தை விற்பனை செய்வது செல்லாது என்ற கொள்கை உள்ளது. சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 52 இது குறித்து தெளிவாக விளக்கியுள்ளது. ஆனால் நீதிமன்றத்தால் விற்கப்படும் சொத்தை வாங்குவது சரியான ஒன்றாகும். ஒரு சொத்து அசையா சொத்து நீதிமன்றத்தால் ஜப்தி செய்யப்பட்டு விட்ட பின்னர் அந்த சொத்தை அதன் உரிமையாளர் அதாவது தீர்ப்பு கடனாளி என்று அவர் அழைக்கப்படுவார் மற்றொரு கடன் கொடுத்தவருக்கு விற்றால் அது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 53 படி மோசடி ஆவணமாகும். இதுபோன்ற சொத்துக்களை வாங்குதல் கூடாது. உயில் அல்லாத ஒரு ஆவணம் எழுதப்பட்ட தேதியிலிருந்து 120 சார்பதிவகத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் ஆவணம் எழுதப்பட்ட தேதியை மட்டுமே பரிசீலனை செய்யும், பதிவு செய்யப்பட்ட தேதியை அல்ல. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சொத்துக்களை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பதிவு அலுவலகங்களில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆணை பதிவுத்துறையில் 29/3/1997 தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. ஆகவே மேற்படி தேதிக்கு பின்னர் இதர மாநில பதிவுத்துறைகளில் ஆவணப்பதிவு செய்திருந்தால் அது செல்லத்தக்கது அல்ல. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை நாம் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கியவர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இனிய காலை வணக்கம் நேர்களே. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வேணுவனத்தில் வேணுவனநாதர் வேண்டியதற்கு வேண்டியதை அள்ளித்தரும் கொடைப்பண்பு சீராளன், நம் நெல்லைக்கு புகழ் தரும் அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலைக்கு நேர்களை அழைத்து செல்கிறோம். வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நெல்லையப்பர் திருத்தேர் திருவிழா பக்தி பரவசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூதத்தார் சன்னதியை தாண்டி திருத்தேர் ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அற்புதத்தை பக்தர்களெல்லாம் கண்டுகளித்து அந்த எம்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். திருமுறைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த திருத்தேரிலே பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கம் ஆடி ஆடி வருகிறது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, கூட்டுவித்தால் யாரொருவர் கூடாதாரே என்று அப்பருவான் கூறியது போல இங்கே கூடியிருக்கும் கூட்டம் திருத்தேரி பார்த்து நெல்லையப்பா எங்களுக்கெல்லாம் அருள்தா என்று மனத்தால் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதோ திருத்தேர் அசைந்து அசைந்து வருகின்றது. அதை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் வடத்தை பிடித்து. உன் அருளை கொடுத்து எங்கள் வாழ்வை இழுத்து செல் அப்பனே என்று பக்தர்கள் கேட்பது போல அங்கே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அடர்ந்த நீல நிறத்திலே கால்ச்சட்டையும் வண்ண நிற வான நிறத்திலே மேல் சட்டையும் அணிந்த தொண்டர்கள் அந்த தடி போடுதல் என்று சொல்லுவார்களே, அதை போட்டு அந்த நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நெல்லையப்பர் என்ற வாசகம் அந்த திருத்தேரிலே காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடியும்.

ஐந்து திருத்தேர்கள். நெல்லை திருத்தேர் 1504 உருவாக்கப்பட்டது. 514 520 ஆண்டுகளாக, இன்று 520 ஆண்டு இத்தேரில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த திருத்தேர் பவனி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது நமது நெல்லையின் சிறப்பாக காணப்படுகிறது. ஆனித்தேர் ஓடுவதற்கு ஆனி மாதம் மகம் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் நெல்லையப்பர் கோயிலுள்ளே மகாநந்தி அருகிலுள்ள பெரிய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு இன்று 9வது நாளாக இந்த திருத்தேர் திருவிழா இங்கே கோலாகலமாக ஆனந்தமாக அதே நேரத்திலே மக்கள்

0: ஆனித்தேர் ஓடுவதற்கு ஆனி மாதம் மகம் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் நெல்லையப்பர் கோயிலுள்ளே மகாநந்தி அருகிலுள்ள பெரிய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு இன்று 9வது நாளாக இந்த திருத்தேர் திருவிழா இங்கே கோலாகலமாக ஆனந்தமாக அதே நேரத்திலே மக்கள் மத்தியிலே பக்தி பரவசமாக நடந்து கொண்டிருக்கிறது. காந்திமதி திருத்தேர் அடுத்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காந்திமதி அம்மையே, கருணை வடிவே, போந்து வணங்கும் அன்பர்களின் போகமெல்லாம் தருபவளே, சாந்தி போதி சீதமென சகவாழ்வி அருபவளே, காந்திமதி தாயே கருணை தருவாயே என்று அந்த காந்திமதியை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். திருத்தேரின் மேலிலே ரிஷபக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேர் இதோ மேலரதி வீதியிலே கீழரதி வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகையடி முக்கு என்று சொல்லுவார்களே, அந்த பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த தேருக்கு முன்னால் பெருகியிருக்கும் கூட்டங்களை பார்க்கின்ற போது இந்த நாள் என்று வரும் அந்த வடத்தை பிடித்து எழுக்கும் பாக்கியம் என்று கிடைக்கும் என்று பக்தர்கள் காத்து கிடந்தது போல அங்கே காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியை மற்ற கரியானை நான்முகனை கனைகடலை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று அப்பருபான் சொல்லியது போல அந்த பெருமானை புகழை பாட வேண்டும் பேச வேண்டும் என்று காந்திருந்த மக்கள் இந்த ஆனித்தேர் திருவிழாவிலே கூடி மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானும் அம்மையும் இணைந்திருப்பது கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக நலமாக இனிமையாக இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற தத்துவத்தை அந்த தேர் திருவிழா மிகச்சிறப்பாக சொல்லிக் கொண்டிருப்பதை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. தேர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. நெல்லைக்குத்தான் 5 தேர் என்ற பெருமை உண்டு. சிவபெருமானின் தேர், காந்திமதி அம்மைக்கு ஒரு தேர், எல்லாமல்ல முருகப்பெருமான் என்று சொல்லுவார்களே அந்த முருகப்பெருமானுக்கு தேர், பரம்பொருள் முதல் வணக்கம் கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு தேர், சண்டிகேஸ்வர பெருமானுக்கு தேர் என்று 5 தேர்கள் ஓடுகின்ற அற்புதம் இந்த நெல்லை மாநகரிலேதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீலம் அடிமிடற்றன், நீண்ட சடைமுடியன், நூலணிந்த மார்வன், நுதல் விழியன், கைமான் மரியன், கனல் மல்லுவன், கச்சாலை எம்மான், இமையோர்க்கு இறை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருத்தேர் பவரி இதோ ஒரு கழுகு பார்வையிலே பார்க்கின்ற போது மக்கள் கூட்டம் பெருத்து காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு திசையிலும் நின்று கொண்டு அந்த எம்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மேல் மாடியிலே கூட மக்கள் நின்று கொண்டு அந்த திருத்தேர் பவனியை பார்த்து ஆண்டவனை வணங்கி கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பார்க்க முடிகிறது. வர்ணனையை பின்னர் தொடவோம் என நிறைவு செய்கிறேன்.
1: Akashvani presents Morning News. Good morning, I'm Naresh Margo. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles, Patrick Hermini, today to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. US military strikes multiple targets in Iran for second day at the direction of President Donald Trump. Death toll in Venezuela's earthquakes rises to 1,430 as rescuers continue search for survivors. And India's Kidambi Srikanth enters final of men's singles event at US Open Badminton in California. Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles, Patrick Hermini, today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. A report.
2: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roche Camin.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வர்ணம் என்ற உருப்படியை தொடர்ந்து கிருதிகளும் கீர்த்தனைகளையும் கற்றுக்கொள்வோம். இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வர்ணம் என்ற உருப்படியை தொடர்ந்து கிருதிகளும் கீர்த்தனைகளையும் கற்றுக்கொள்வோம். கிருதி என்பது இசை வடிவங்களில் மிகச்சிறந்ததும் அரங்கிசை வகைகளில் மிக முக்கியமானதும் ஆகும். தற்காலத்து அரங்கிசை நிகழ்ச்சிகளில் கிருதிகளை பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்குத்தான் மிகுதியான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் கிருதிகளை அதிகம் பாடும்போது கிருதிகளை பாடுவோருக்கும் அக்கிருதிகளை கேட்போருக்கும் அதிகமான இசை இன்பம் ஏற்படுகிறது. தென்னிந்திய இசையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், வடமொழி, மலையாளம் ஆகிய மொழிகளில்தான் கீர்த்தனைகளும் கிருதிகளும் இயற்றப்பட்டிருக்கிறது. மும்மூர்த்திகளான தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் தெலுங்கு, வடமொழி

ஆகிய மொழிகளிலேயே கிருதிகளும் கீர்த்தனைகளும் இயற்றியுள்ளனர். கிருதிகளையும் கீர்த்தனைகளையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அவரவர்கள் தாய்மொழியிலேயே கிருதிகளையும் கீர்த்தனைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இராமநாடக கீர்த்தனைகள், முத்துத்தாண்டவர் பதங்கள், கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனைகள், கவிக்குஞ்சர பாரதி கீர்த்தனைகள் முதலியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாகித்யங்களை நாம் பாடும் பொழுது பதச்சேதம் இல்லாமல் பாடுவதற்கு அவரவர்கள் தாய்மொழியில் கற்றுக்கொண்டால் மட்டுமே பாட முடியும். இந்த முறையில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது பதச்சேதம் ஏற்படாமலும் ராகத்தின் முழு சுரூபத்தையும் சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதனை தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், வடமொழி, மலையாளம் போன்ற மொழிகளில் இயற்றப்பட்ட கீர்த்தனைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது சாகித்யத்தில் பதச்சேதம் இல்லாமல் நம்மால் பாட முடியும். உதாரணத்திற்கு நம் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கொண்ட கீதம், அதாவது மலகரி ராகத்தில் சத்துஸ்வரஜாய ரூபக தாளத்தில் நாம் கற்றிருப்போம். இந்த கீதத்தில் லம்போதர என்ற ஒரு வார்த்தைகள் உண்டு. அதாவது கீதத்தை முழுமையாக பாடும் பொழுது இந்த லம்போதர என்று பாடும்போது தர என்று பாடுவோம். உதாரணத்திற்கு ஸ்ரீ

இந்த இடத்தில், அதாவது லம்போதர என்னும் பொழுது உதரம் என்பது வயிற்றை குறிக்கும். அப்பொழுது நாம் பாடும்பொழுது லம்போதர லகோமிகரா, இந்த ஊ சைலண்டாக அங்கே மறைந்திருப்பதை நாம் புரிந்து பாடும் பொழுது தான் இந்த சாகித்யத்தினுடைய பதச்சேதம் ஏற்படாமல் இருக்கும். இதனால் தான் அமரவர்கள் தாய்மொழியில் கீர்த்தனைகளை கற்றுக்கொண்டு பின்பு நாம் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பதச்சேதம் இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து சிந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா, ஆஹா, வழக்கம் போல குரட்டை விட்டு உருவி கொண்டிருக்கிறார் அருணையும்.
2: எங்கே அந்த அற்புத விளக்கு?
1: எடுப்போம், தேய்ப்போம். அரியணையில் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த மன்னரை தண்ணீர் தெளித்து எழுப்பி விடு ஜூனோ. கடமை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நீ மன்னரை எழுப்புகிறாயா இல்லை விளக்கின் உள்ளே செல்கிறாயா?
3: மழை பொழிகிறது, மழை பொழிகிறது. என்ன, திடீரென்று மழை நின்று விட்டது? ஜூனோவே என்னை எழுப்புகிறது என்றால் ஏதோ முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம்.
1: மன்னா, காலையிலேயே அரசவையில் முக்கிய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு இப்படி குரட்டை விட்டு உறங்குவது நன்றல்ல. இது மட்டும் வீரபாகுக்கு தெரிந்தா சோசியல் மீடியாவில்
3: மீம்ஸ் போட்டு கிளி கிளி என்று கிழித்து விடுவான். ஆனால் நான் என்ன செய்வது? சோர்வினால் வரும் உறக்கத்தை எப்படி தடுப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை.
1: இதற்கு தான் அரண்மனைக்குள்ளே சுட்டி கொண்டிருக்காமல் அவ்வப்போது வெளி உலகை பார்த்து வர வேண்டும், அடிக்கடி பிக்னிக் செல்ல வேண்டும் என்று மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.
3: அப்படியா? அப்படி என்றால் உடனே பிக்னிக்கு ஏற்பாடு செய்து விடும். ஆனால் எங்கு செல்வது? நீ கூறு, எங்கு செல்லலாம்? கோடை முடிந்து மழைக்காலம் வந்து விட்டது ஜூனோ. காட்டு பகுதி என்றால் வனவிலங்குகள் இருக்கும், அவற்றை வேட்டையாட வேண்டும். இப்போது அவற்றை வேட்டையாடி விளையாட எனக்கு நேரம் இல்லை.
1: சுபா, இந்த மன்னரின் அலப்பரை தாங்க முடியவில்லை.
3: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, அருவி பகுதிக்கு ஏதாவது செல்லலாமே என்று கூற வந்தேன்.
3: அடடா, இது நல்ல யோசனையாக இருக்கிறது. அதுவும் வித்தியாசமான அருவியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்தை கூறும். கடல் என்றாலே தண்ணீரால் தான் நிரம்பி இருக்கும் அந்த கடலுக்குள் அருவி. என்ன ஜூனோ காதில் பூசுத்துகிறாய்?
1: மன்னா, ஜூனோ உளரவில்லை, உண்மையை தான் கூறுகிறது. மன்னா, மொரீஷியஸ் என்பது இந்திய பெருங்கடலில் இருக்கும் ஒரு தீவாகும். இது கிழக்கு மடகாஸ்கரில் இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வருடா வருடம் நிறைய சுற்றுலா பயணிகள் மொரீஷியஸ் தீவை காண வருவதற்கு முக்கியமான காரணமே இங்கிருக்கும் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் இந்த அருவிதான் காரணம்.
3: மொரீஷியஸ் என்கிறீர், ஆழ்கடலில் அருவி என்கிறீர், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரியாக கூறும்.
1: மன்னா, இந்த அருவியானது மொரீஷியஸில் உள்ள லிமோர்னே பிராபன்ஸ் என்ற தென்மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த ஆழ்கடல் அருவி உண்மையிலேயே அருவி கிடையாது.
3: என்ன மந்திரியாரே, இவ்வளவு நேரம் அருவி அருவி என்று கூறிவிட்டு இப்போது அருவி இல்லை என்கிறீர்?
1: மன்னா, அது அப்படி அல்ல. அருவி போன்று தோற்றமளிக்கும் ஆப்டிகல் இல்லூஷன் ஆகும். இப்படி உருவாவதற்கு காரணம் மண் மற்றும் வண்டல் படிவு நீருக்கடியில் உள்ள மின்னோட்டம் காரணமாக அடித்து செல்லப்பட்டு படிந்திருப்பதே காரணம் என்று சொல்லப்படுகிறது. விதவிதமான நிறங்களில் உள்ள மணலிலும் அதன் மீது வந்து விழும் வெளிச்சமுமே இப்படி ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தி நம் கண்களை ஏமாற்றுகிறதாம். இந்த அருவியை கடற்கரையிலிருந்து காணுவது சிரமம்.
3: மந்திரியாரே, அப்படி என்றால் நாம் இந்த அருவியை காண வேண்டும் என்றால் நீச்சல் எல்லாம் படித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும், அப்படித்தானே?
1: மன்னா, இதை கழுகு பார்வையில் இருந்து மட்டுமே பார்க்க முடியும். அப்போதுதான் தெளிவாக தெரியும் என்பதால் ஹெலிகாப்டர் அல்லது பிளேன் மூலமாக சுற்றி காட்டப்படுகிறது. ஆழ்கடல் அருவியை ரசிப்பது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய கலங்களின் பட்டியலில் இருக்கும் லிமோர்னே என்ற

0: மலையின் அழகையும் ரசிக்கலாம் இங்கு என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அப்படி என்றால் நீச்சல் பழக வேண்டிய அவசியம் இல்லை, ஹெலிகாப்டரில் சென்றே பார்த்து விடலாம்.
0: ஹெலிகாப்டரில் சென்று இந்த அருவியை மேலிருந்து ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் மன்னா தாங்கள் கூறியது போன்று கடலுக்கடியில் சென்றும் ரசிக்க முடியும். அப்படி ஒரு ஏற்பாட்டையும் இங்கு செய்திருக்கிறார்கள். இங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் வசதியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாக ஹெலிகாப்டர் புக்கிங்கை முன்னதாகவே செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டியது அவசியமாகும்.
1: அப்படி என்றால் ஹெலிகாப்டர் புக்கிங் செய்யும் செலவு இல்லை.
0: நமக்கு மேலேயே இருக்கிறார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இடையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஆசாமி வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்க ஒரு ஆள் அடிபட்டு கிடக்குறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு. சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்களை மூணு பிரிவாக பிரிக்கலாமா? முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது, உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது. மூளைக்காயம், முகம் கழுத்து காயங்கள், இருதய நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும். தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும். இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம். ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு 4 பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போட சேர்த்து அசையாமல் கட்டிப்பிடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோட சேர்த்து கட்டிப்பிடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டு காயம், குண்டடிப்பட்ட காயம், இதுலெல்லாம் இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இரத்தம்

0: வெளியேற வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளாக மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம் பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டால் தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேத்திக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படியோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னும். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: சற்று நேரத்தில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே

நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்கு மோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் வானொலியில் கருத்துக்கள் கை கோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னா, இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கட்டாயத்துலேயும் நாம் இருக்கிறோம். அந்த ஓட்டமாக வாழ்க்கைக்கு நாம் நம்மளை வந்து அங்கீகாரமாக பிறருக்கு காட்டிக்கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பக்கம், நம்மளை பார்க்கும்போது எளிமையாக தெரியக்கூடாது, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நிறைய செலவு பண்ணி செழிப்பாக இருக்கிறோமா, அது வந்து நல்லதா அல்லனா அதுவே வந்து செலவுக்கு வழிவகுக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை தான் இன்றைக்கி தலைப்பாக வச்சுருக்கோம், இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? நல்லா ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது இன்னொரு பக்கம் செலவையும் கூட்டுதோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. நேர்கள் கருத்துக்கள் சொல்ல அழைக்கலாம் 0462225611332 மற்றும் ஒரு எண் 0462225611333. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பேசக்கூடிய வாக்கிலையும் நாகரிகம்
1: இருக்கணுமா?
2: அந்த நாகரிகமே நம்மள வாழ்க்கையில ரொம்ப,
1: அது நீங்க நாகரிகத்துக்கு சொல்றீங்க. இன்றைய இப்ப இருக்கக்கூடிய நாகரிகம் செலவுக்கு வழிவகுக்குதா அல்லனா நம்மள இன்னும் நல்லா காட்டுறதுக்கு வழிவகுக்குதா?
2: நாகரிகம் பரமே செலவுதான்.
1: செலவுதாங்கறீங்க?
2: செலவுதான். ஏன்னா இவங்க தன்னிச்சையா ஒண்ணு செய்யறது கிடையாது.
1: பிறரை பார்த்து
2: இவங்க நாகரிகமா வாழணும் நினைக்கும் போது அது செலவுதானம்மா. ஆமா, அடுத்தவங்களுக்காக வாழணுங்கும் போதேவும் நம்ம அங்க ஃபெயிலா போறோம்னு அர்த்தம்.
1: சரி,
2: நம்ம நமக்காக வாழணும், அதுதான் நாகரிகம்ங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமுதம் மூலகர்பட்டி. மேடம்
1: சொல்லுங்க சார்.
3: மேடம் அதாவது நாகரிகம் வந்து செலவான்னு கேட்டிருக்கீங்க, பழிவகுக்குதான்னு. உண்மைதான், அதாவது செலவு அப்படிங்கிறது வந்து இப்ப நாகரிகமா நம்ம இருக்கோம். அந்த காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது, ஒரு துண்டோட தான் கல்யாணத்துக்கு போவாங்க, துண்டோட தான் வருவாங்க, மாட்டு வண்டியில தான் போவாங்க, வில்லு வண்டியில தான் ரொம்ப ஒரு இதா வச்சிருப்பாங்க. இப்ப வந்து ஆடம்பரம் இருந்தாலும் வருமானம் அந்த மாதிரி செய்யறாங்க. வேணா குடும்பத்துல எல்லாருமே ஒத்துமா நாகரிகமா இருக்கணுங்கிறது, செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் நாகரிகத்துல முதலாளத்துல கொண்டு விடுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவையும் நம்ம பார்க்கணும், நாகரிகம் அப்புள்ள நாகரிகம் பூள்ள நாகரிகம் நிறைய வித்தியாசம் இருக்கலாம்,
1: வளர்ச்சி
3: அடையல மேடம். அதனால செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் செக்கனமா வச்சுக்கிட்டா நாகரிகமும் நல்லா இருக்கும் இந்த காலத்துல.
1: நன்றி நன்றி. அடுத்து ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: முத்துசெல்வம்.

0: பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க. முத்து
0: செல்வம்.
1: முத்து செல்வம் சொல்லுங்க.
0: நாகரிகம் வந்து ரொம்ப செலவுதான் உண்டு கொண்டதுமா. இந்த கல்யாண வீடுகள்லாம் வந்து செண்டை மேல அடிக்கிறாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுடைய நம்மளுடைய கொட்டு அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்றது ரொம்ப வேதனையா இருக்கும். சாப்பாடும் வெரைட்டி போடுதாங்க, ஆனா ஒரு திருப்தி இல்ல. வெரைட்டியா போடுறது எல்லாம் வேஸ்டா தான் போகுது. அது ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். அப்படி இவ்வளவு தூரம் நம்ம வம்பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அது கொஞ்சம் நம்ம மாத்தணும், அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடாது. நம்ம பாரம்பரியமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்,
1: அப்படிங்கறது
0: அது நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை, நன்றி. இப்ப இருக்கக்கூடிய நாகரிக காலகட்டத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், அது வந்து செழுமைக்கு வழிவகுக்குதா, நம்மளை இன்னும் நல்லா காட்டிக்கிறதுக்கு வழிவகுக்குதா, இல்லை அந்த செழுமையே இன்னொரு பக்கம் செலவுக்கு வழிவகுக்குதா அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் நேயர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நேரம் 9:14 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? நம்மளை நாம கொஞ்சம் இன்னும் பிறர் பார்க்க மெச்சி நடந்துக்கிற அளவுக்கு நம்மளை தயார் பண்ணும் போது அது இன்னொரு பக்கம் செலவுக்கும் வழிவகுக்குதோ? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முந்தி வீட்டில் என்ன ட்ரெஸ் இருக்கோ நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு போவாங்க. ஆனால் இப்போ 4 பேர் இருக்காங்க, பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி கலரு, கணவன் மனைவியும் ஒரே மாதிரி கலர் போடுறாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா அதுக்கு ஒரு செலவு பண்ணி, அதுக்கு ஒரு மேக்கப் பண்ணி, அந்த மாதிரி வந்து தன்னை வந்து கொஞ்சம் மெச்சி காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அது ஒரு இன்னொரு பக்கம் இது இப்படியும் காட்டப்படுறது ஒரு வழியா இன்றைய நாகரிகம், இல்லைனா செலவுக்கும் அது வழிவகுக்குதா? நேயர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள். ஆமா, இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழிவகுக்கிறதா செலவுக்கு வழிவகுக்கிறதா? உண்மையிலேயே இந்த நாகரிகம் வந்து கொஞ்சம் செலவுக்கு தாமா வழிவகுக்குது.
0: சரி,
1: அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து நம்ம வந்து எளிமையா இருந்தோம், எளிமையா நடந்தோம். காரணம் என்னன்னா அந்த காலங்க கட்டங்கள் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி பிள்ளைகளையோ நாமளும் நடக்கிறது கொஞ்சம் தயங்கத்தான் செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய இதுகளை பார்த்த உடனே நம்மளும் ஏன் கொஞ்சம் மாறினா என்னங்கிற மாதிரி மாறி, நாமளும் இன்னைக்கு மேலநாட்டு கலாச்சாரத்தை எல்லாமே கடைபிடிக்கிற மாதிரி வந்துட்டோம். உடை நடை பாவனை வரைக்கும் இன்னைக்கு மேலநாட்டு கலாச்சாரம்
2: இன்றைய
0: நாகரிகம்
2: செலவுக்கு தான் வழிவகுது. மேடம், நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம், அப்ப நம்மகிட்ட அந்த ஆடம்பரம் வரல. அந்த ஆடம்பரம் வந்த உடனே என்னது செலவாகுது? ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்குதோம், அப்போது செலவா தானே ஆகுது. அதே மாதிரி திருச்சி இல்லாம எத்தனையோ வீடு இருக்கு, டிவி இல்லாம எத்தனையோ வீடு இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம எனக்கு நம்ம கிட்ட செழுமை வந்த உடனே செலவுக்கு அது வழிவகுத்து விடு.

0: அதனால செலவு தானே ஒழிய அதுல அது அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்னா இருப்பதை கொண்டு
1: என்று
0: நாம்
1: சிறப்புடன் வாழணும்.
0: சிறப்புடன் பழகி கொள்ள வேண்டும். ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது.
1: அது உங்க
0: ஆனா
1: கருத்து.
0: ஆடம்பரம் இல்லாம நாகரிகம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. இப்ப நாகரிகம் முன்னேறி கொண்டே தான் போகிறது. பின்னுக்கெல்லாம் தள்ளவில்லை.
1: பின்னுக்கு தள்ளல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த ஒரு நேயர் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். ஆ சொல்லுங்க. நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கும், அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்த காலத்துல உள்ள நாகரிகம் கொஞ்சம் செலவானியா தான் இருக்கு.
1: செலவானியா தான் இருக்கு.
2: செலவு அதிகமா
1: ஆகும்.
2: அப்படி நம்ம முகத்தை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கும் போது ஒரு அது செலவானியா தான் இருக்கு.
1: கருத்து. நன்றி நன்றி. இன்னும் வரக்கூடிய நேர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:50 திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை இருக்கு. தவறாம கேளுங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:25 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா, நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர் காயில இருந்து கிங் அரவல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். சொல்லுங்க சார்.
2: ஏமா, நாகரிகத்துக்கு ஏத்த மாதிரிதான் இப்போ உலகம் இருக்கு. அதனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. இனிமேல்லாம் காலப்போக்கில் மிக்கங்கிறதுலாம் கிடையாது. இன்றைய வாழ்க்கை நல்லதா போச்சா, நாளை கதை நாளைக்கு.
1: அப்படிதான் எல்லாருமே மாறிட்டாங்க.
2: நான் இப்படி ஒரு ஆள்கிட்ட கேட்கும் போது படைச்ச பரம நம்மளுக்கு என்னென்ன எழுதியிருக்கானோ அது நடந்துதான் ஆகும். அதனால இன்றைய வாழ்க்கை சந்தோஷமா வாழணும். நன்றி.
1: அடுத்த ஒரு நேயர் வணக்கம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா, என்ன சொல்றாங்க நேர்கள்? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
3: தூரங்காடு குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள்.
1: என்ன பேரு?
3: தூரங்காடு முத்துவாசாரி குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
3: கேக்குறதா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: சரி சரி. சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க.
3: அதாவது நாகரிகம் உள்ள பேர்ல செழுமைன்னு ஒரு நாளும் சொல்லவே முடியாது.
1: ஏன், அதனால ஏன் சொல்றீங்க?
3: செழுமைதான் காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை விட்டு போதா இருக்கும்னா குடும்பத்துல எல்லாருமே ஒரே யூனிஃபார்ம் மாதிரி ஒரே ட்ரெஸ் எடுத்து போன்றிருக்கு.
1: சரி,
3: அது பெரிய செலவு.

0: இன்றைய சூழ்நிலையில் நாகரிகம் வந்து செலவினங்கள் ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து போட்டோ ஷூட், பியூட்டி பார்லர், டிஜிட்டல் போர்டு இவ்வளவும் இருக்கு. இதெல்லாம் முன்னால
1: கிடையாது.
0: இதெல்லாம் ஒரு அனாவசிய செலவு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பாருங்க, அந்த முடியவுக்குள்ளே கூட அந்த போர்டுகள் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனாதி. அதே மாதிரி அந்த முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அதை எங்க வைக்கணும் திண்டாடி. இதெல்லாம் எதுக்கு அனாவசிய செலவுகள்? அதுவும் பாத்தீங்கன்னா முன்னால திருவிழாக்கள்லாம் அப்படி ஒரு பாரம்பரியமா நடக்கும். இன்னைக்கு ஒரு ஆடம்பரமா
1: பாரம்பரியம் மாதிரி ஆடம்பரம் ஆயிட்டு.
0: ஆமா, அந்த கலை வீதிகள் எல்லாம் பார்த்தா முன்னால இந்த மிட்டாய் பெட்டிகள், இந்த ஓலை பெட்டியா தோணும். இன்னைக்கு பூரா மசாலா கடையா வந்துகிட்டு இருக்கு. பூரா அந்த பானிபூரி பாஸ்ட் ஃபுட் கடைகள் அதிகமாயிடு.
1: சரி,
0: நாகரிகங்க பேர்ல நம்ம வந்து ஒரு இதுக்கு தள்ளப்படுறோம்.
1: இன்னைக்கு
0: ஒரு கல்யாணம் திருவிழானா இதெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் செய்யலன்னா இவன் செலவழிக்க மாட்டான், இவன் கஞ்சப்பையா அப்படிமாரி. இது வசதி உள்ளவங்க செய்ய போய் இந்த நடுத்தர வர்க்கமும் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு
1: இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? நன்றி.
0: நன்றிமா, நன்றி,
1: நன்றி. ரொம்ப சுருக்கமா நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பேசலாம் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

நேயர்களின் கவனத்துக்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம்டன்.
0: சொல்லுங்கம்மா.
1: பேர் வந்து சாந்தி பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: எளிமையில தான் செழுமையா இருக்க முடியும். நாகரிகங்கிறது செலவுதான்.
0: செலவுதான்.
1: இப்ப காட்டன் சரி உடுத்துறோம், நம்மளால முடிஞ்ச அந்த மாதிரி எளிமையாலே அழகு காட்டலாம். முகத்துக்கு இந்த வாக்கு பயிர் மாவு இதெல்லாம்
0: நல்லதுன்றாங்க,
1: அதெல்லாம் போட்டாலே ஒரு அழகா காட்டலாம்.
0: எளிமையா இருந்தாலே போதும்.
1: செழுமை, ஆமா, போதும்.
0: நன்றிமா, நன்றி. அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அது நாகரிகமோ அல்லது பழைய கால மாதிரி இருந்தாலுமே, நாம என்ன பட்ஜெட் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தானே செலவும் ஆகும். நாம செலவழிக்கணும் நினைச்சா தானே செலவழிக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இதை சிக்கனமா வச்சுக்கலாம். என்ன நாகரிகமும் இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக வந்தாங்க நாகரிகம்.
3: பெண்கள் கூட கூந்தலுக்கு கரசக்காட்டு மண்ணை நலையாம வச்சு அதுக்கு போடுவாங்க, அதை நலையாம வச்சு சிவகுமாரி போடுவாங்க. அது செலவு இல்லாம வாழ்ந்தாங்க. ஏன்னா அப்படி செலவு இல்லாம வாழ்ந்ததுனாலதே அத்தனை பிள்ளை ஊட்டி வச்சுக்கொண்டு நல்லா முன்னேறி வந்தாங்க.
0: ஆனா
3: இன்னைக்கு பத்தல எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்தல பத்தலன்னா அளவு. அப்புறம் நம்ம நம்ம நாலு பேர் பார்க்கும்போது நல்லா ஸ்டைலா தெரியணும்னு பார்த்தா அப்புறம் கொண்டு எனக்கு வருபடம் வரும். அதனால கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. ஆமா, சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நன்றி, வணக்கம்ங்க.
0: நன்றி, நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? நம்மை நாமே மெச்சி பிறர் வந்து மெச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய செலவு இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. நாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் இப்போ உள்ளவங்களை பார்க்கும்போது எதனால் இந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஒரு திருவிழா இருக்கட்டும் அல்லனா ஏதாவது ஒரு கல்யாண வீடு ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஒரு செலவு வருது. முந்தைய ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் செலவு வரும், இப்போ ஃபங்க்ஷன் வந்தால் நமக்கே வந்து செலவாகுது. நம்மை வந்து செழுமையாக காட்ட செலவுக்கும் ஒரு பக்கம் நம்ம வழிவகுக்கிறோமா இன்றைய நாகரிகத்தில் அப்படிங்கிறது தோணுது. யோசிச்சு வைங்க. பாடலை தொடர்ந்து நாம் இன்னும் பேசலாம். தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா இல்லை செலவுக்கு வழியா அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா எளிமை அப்படிங்கிறது தான் இருக்கும். அதே போல் ஸ்கூலுக்கு போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடையில் ஒரு தண்ணீர் பாட்டிலை வந்து கொடுத்து விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே, ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு செலவழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறது, புக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு அட்டை போடுறது எல்லாமே முந்தி எளிமையாக இருக்கும். இப்போ எல்லாமே அதுக்கு அதிகமான செலவாகுது. இப்போ ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து செலவாகும். நம்ம பிள்ளை வந்து மற்றொரு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் குறைவாக தெரியக்கூடாது, அது வந்து எல்லாம் இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இப்போடைய நாகரிகத்தில் வந்து வந்துட்டு. அப்போ வந்து அது நம்மளை வந்து சிறப்பாக காட்டிக்கிறது ஒரு பக்கம் நல்லது அப்படின்னாலும் அது நிறைய செலவுக்கும் வழிவகுக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுது இல்லையா. அடுத்து வரும் நேயர் என்ன சொல்கிறாங்க பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியோளம் டாக்டர் எம்ஏளம் சேனல். காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: நாகரிகம் செழுமையா இருந்துட்டீங்கன்னா அவங்க அந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரிமா புளி அதுக்கு ஒரு இயல்பா அது போல பாஞ்சு போல் பூனை அது வரலது. அந்த பண வசதி உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடம்பரம்ல செய்யறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த கண்ணோட்டத்துல பாக்கணும். அவன் நாகரம் நல்லா நல்லா செலவட்டுமா, அதனால ஒரு 10 தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நம்ம அவங்கள பார்த்து அதை செய்யாம நம்ம தகுதிக்கேற்ற வெள்ளக்கேற்ற வைக்கிற மாதிரி நம்ம செய்தி போயிட்டோம்னா வாழ்க்கையில சிரமப்படாம இருக்கட்டும். அவங்க நல்லா கேட்டு சந்தோஷம், இன்னும் ஆடம்பரம் பண்ணட்டும், ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு
0: கிடைக்கும்.
1: இதே என்னுடைய கருத்து.
0: நன்றி. அடுத்த ஒரு நீர் என்ன சொல்றாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஒரு கண்ணாநிதிமா
0: சொல்லுங்க சார்.
2: அப்போ வந்து நாகரிகம் இல்லாம நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நமக்கு உள்ள நாகரிக காலங்கள்ல வந்து அவ்வளவு இது தெரியாதுமா. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நாகரிக

0: அதிகம், அது என்ன என்ன தேவையோ அது நம்ம வாங்கி கொடுத்து ஆகணும்.
1: ம்
0: ஏன்னா கால சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு.
1: ம்
0: அப்போ வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் எடுத்து தருவாங்க, அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் ரெண்டாவது மூணு வரைக்கும் நாலு வரைக்கும் அதே டவுசர் சட்டையை தான் போடுவோம்.
1: ம்
0: இப்போ உள்ள பிள்ளைங்க வருஷம் வருஷம் நம்ம எடுக்க சொல்லுது,
1: வருஷம் வருஷம் எடுக்கிறோம். நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னால அவங்களுக்கு நிறைய செட் இருக்குதே துணி வகைகள்.
0: ஆமா ஆமா ஆமா, அது என்னமா அது திருவிழா எல்லா பண்டிகை காலத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க பக்கத்து வீட்டுல எடுக்கிறதுனால எடுக்கதான் செய்ய வேண்டியது. ஆமா அதே மாதிரிமா அந்த கல்யாண செலவுகள்லாம் நிறைய பண்ணுதாங்க. இப்போ வந்து ஒரு கல்யாணம் ஒரு வருஷத்துல ரெண்டு குடும்பத்துல கல்யாணம் அடைஞ்சுன்னா அவ்வளவு பேருக்கும் ட்ரெஸ் அதெல்லாம் செலவு. அப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஆடம்பரமே கிடையாது. இப்ப வந்து ஆடம்பரம் நிறைய இருக்குமா, அந்த பத்திரிகை அடிக்கலாம் பெரிய பத்திரிகை அடிச்சிருக்காங்க. அந்த பத்திரிகை அடிக்க செலவை வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு நூறு பேருக்கு வந்து ஒரு தானம் பண்ணாலே பெரிய தர்மம்.
1: அதான் உங்களுடைய கருத்து. நன்றி. அடுத்து ஒரு நேர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தென்காசி மாவட்டம் கள்ளம்பள்ளியிலிருந்து மடசாமி
1: சொல்லுங்க.
2: மேடம், நம்ம நாகரீகத்துல போகாம சிக்கனமா இருக்க நினைச்சாலுமே நம்மளோட மனைவி குழந்தைகள் வந்து நம்ம அவங்கள நாகரீகத்துல போக முடியாம நிப்பாட்ட முடியல. இப்போ இதுக்கு முன்ன ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் குடை மட்டும் எடுப்பாங்க. இப்போ என் வீட்டுல பங்கன் இல்ல, என் சொந்தக்காரங்க வீட்டுல பங்கன் நடந்தாலே எல்லா பங்கனுமே குறுப்பிலைகள் வருஷத்துக்கு 15-20 எடுத்துருதாங்க.
1: சரி,
2: நாலாம் ட்ரெஸ் இருக்க போன அவசியம் கிடையாது. அது வருஷம் குறுப்பு சில 10-15
1: எடுத்துருவாங்க.
2: அது மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கொஞ்சம் தரம் கம்மி நினைக்காத,
1: அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது.
2: நம்ம நினைக்க வேணாலும் அந்த உலகத்துல போக நினைக்காம மக்கள்.
1: சரி, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.
2: வந்து மண் சுவரத்தை கட்டினாங்க, இப்ப குறைஞ்சது சின்ன சிம்பிளா கட்டினாலே 5 லட்சம் இருந்தாதான் சிம்பிள் வீடு கட்ட முடியும். அது இப்ப 2-3 வருஷம் கூட பெயிண்ட் அடிக்கணும், 30,000-40,000.
1: அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, நன்றி சொல்லிடலாம் உங்களுக்கு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:49. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்றைக்கு இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா? படிப்பு இருக்கணும், வேலை இருக்கணும், வீடு இருக்கணும், வசதி இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே, ஆண் பெண் எல்லாருக்குமே வந்தாச்சு. அதுக்காக ஓடிட்டுருக்கோம், உழைச்சிட்ருக்கோம். நம்மளை யாரும் குறைவாக நினைக்கக்கூடாதுன்னு நம்மளை வந்து நாம் மேம்படுத்தி காட்டிக்கிறோம். அது நிறைய செலவாகுது, அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஓடிட்டுருக்கோம். எளிமையிலையும் ஏற்றமாக வாழலாம் அப்படிங்கிற உறுதியோட, பண்பாடு குறையாமல் படிப்போட நாகரிகத்தையும் ஏற்று புதுமையை மனதில் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையே நடைபோடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.

0: இரு கண் விழியால் இருள் நீக்கி அருள் தரும் அன்பாளன், நெல்லை சீமை பார்ப்போற்ற வறுமையில்லாத நகரமாக்கி வளம் அள்ளி தரும் அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவின் நேரலை வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திபதியம்மன் திருக்கோயில் ஆனிப்பெருந்திருவிழா பக்தி பெருக்கோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்களின் பக்தி மீதூறும் கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஏரோட்டம், காரோட்டம், தேரோட்டம் என்று தமிழரின் சின்னங்களாக மூன்றை சொல்லுவார்கள். இதில் இந்த தேரோட்டத்தில் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று அந்த இறைவனை வணங்கி அந்த தேரோட்டம் நடத்துகின்ற பொழுது காரோட்டமும் இந்த மேக ஓட்டமும் வருகிறது. அதன் காரணமாக ஏரோட்டமும் நடைபெற்று நாடும் சிறப்பாக மாறுகிறது, ஊரும் வளம் பெறுகிறது. இதோ நெல்லையப்பர், பின்னாலே அம்மை, விநாயகப்பெருமான், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய திருத்தேர்களோடு வலம் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆடி ஆடி மெல்ல அசைந்து அந்த தேர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லையப்பர் கம்பீரமாக வெண்முத்து பதக்கம் அணிந்து அங்கே வீற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மக்கள் கூட்டம் முன்னாலே ருத்ராட்ச சிவனுக்கு குடை பிடித்து இருகுடை பிடித்து பக்தர்கள் வருகின்ற அந்த காட்சியும் இங்கிருந்து காண முடிகிறது. ஆன்மீகத்தோடு ஆனந்தமும் கலந்த ஒரு அற்புத திருவிழாவாக இந்த ஆனித்தேர் திருவிழா காணப்படுகிறது. காவல்துறையினர் தங்கள்

இப்பணியை கச்சிதமாக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் வசதி அங்கே மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ சேவை ஊர்திகளும் ஆங்காங்கே காணப்படுகிறது. இந்த கூட்டங்களுக்கு இடையே தேர் அசைந்து அசைந்து வருகின்ற காட்சி, மேளதாளங்கள் முழங்குகின்றன, இசைப்பாட்டுக்கள் முழக்குகின்றன, பக்த பெருமக்கள் திருமுறைகளை பண்ணோடு இசைத்து வருகின்ற காட்சியை இங்கே காண முடிகிறது. இந்த தேர் இருக்கிறதே, இதன் தத்துவம் சொல்லுவார்கள் தார்காட்சன், கமலாட்சன், வித்யூன்மாலி என்று சொல்லுகின்ற மூன்று பேர். தங்கக்கோட்டையாக, வெள்ளிக்கோட்டையாக, இரும்பு கோட்டையாக வானின் மீது நின்று கொண்டு மிக கொடிய செயல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாக இருக்கின்ற சிவருமான் அந்த மூன்று கோட்டைகளையும் அழித்து மக்களுக்கு அருள் புரிந்தார் அந்த தேரின் மீது நின்று. அது தேர்திருவிழாவாக பரிணமித்தது. மூன்று கோட்டைகள் என்பது வேறு ஒன்றுமல்ல, மனிதரிடம் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகின்றோமே, அந்த மும்மலங்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த மும்மலங்களை இறைவனை வழிபடுகின்ற போது அந்த இறைவன் தன் அருளால் அழித்து காட்டுகிறார் என்ற தத்துவத்தை தேர் திருவிழா சிறப்பாக இங்கே காட்டி வருகிறதை பார்க்க முடிகிறது. அதோ இந்த பக்தர்கள் மேளதாளம் முழங்க ஆனந்தத்தோடு அங்கே வருகின்ற அந்த காட்சியை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. இறைவியின் காட்சி மக்களுக்கெல்லாம் பக்தியை ஊட்டி கொண்டிருக்கின்றன. அந்த கருணை பொழியும் அந்த காந்திமதியின் கண்களை பார்த்து மக்களெல்லாம் அணுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காந்திமதி அம்மை நீல நிறத்திலே மஞ்சள் பாடரிலே அழகிய பட்டுச்சேலை அணிந்து, முத்தாரம் அணிந்து காட்சியளிக்கின்ற ஒரு பக்திமயமான காட்சி இந்த திருத்தேரிலே இலங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திருத்தேர் ஆனித்தேரொட்டம் இன்றல்ல, சோழர் காலத்திலே, பாண்டியர் காலத்திலே, கொய்சலர் காலத்திலே இருந்து இந்த தேரோட்டம் நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தேவாரமூர்களிலே ஞானசம்பந்தர், சுந்தரர், அப்பர் பாடிய பெருமை நம்முடைய நெல்லை நெல்லையப்பர் கோயிலுக்கு உண்டு. நெல்லை திருப்பதிகம் ஞானசம்பந்தரால் இயற்றப்பட்டது. அது மட்டுமே இன்று கிடைத்திருக்கிறது. மருந்தவை மந்திரம் அருமையினன் நெறியவை என்று சொல் தொடங்குகின்ற அந்த பதிகங்கள் நெல்லையப்பரை, அவன் அருளை மிகச் சிறப்பாக போற்றி புகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று ஞானசம்பந்தர் முடிக்கின்ற அந்த பதிகத்தை பாடி பாடி உருகி வழிபோடுகள் ஏராளமாக இருக்கிறார்கள். இதோ பக்தர் கூட்டம், ஒவ்வொரு தேரின் முன்னாலும் பக்தர் கூட்டம். பெரியவர்கள் முதல் சிறியவர்களரை வண்ண வண்ண உடை அணிந்து வெள்ளம்போல் மக்கள் கூட்டம், வீர்கள் கூட்டம் என்று சொல்வதை விட பக்திகள் கூட்டம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவர்கள் உடலால் தான் பலராக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தால் ஒருவராக நின்று அந்த எல்லாம் அல்ல எம்பெருமானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர் இருக்கிறதே, இந்த தேர் உலகிலேயே மூன்றாவது பெரிய தேர் என்று சொல்லுவார்கள். 450 டன் எடை கொண்ட அந்த தேரிலே இருக்கின்ற சிற்பக்கலைகள், பலவிதமான சிற்பக்கலைகள், வேறு எந்த தேரிலும் இல்லாத அளவிற்கு புகழ்பெற்ற சிற்பங்கள் எல்லாம், பார்த்து மகிழ வேண்டிய சிற்பங்கள் எல்லாம் அந்த தேரிலே இருக்கிறது. அந்த நான்கு சக்கரங்களும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர் திருவிழாவிற்காக அந்த சக்கரங்களிலெல்லாம் வண்ண கோலங்களை தீட்டி அத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மை கோயிலை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கோயிலை விட பரப்பளவில் மிகப்பெரிய கோவில் நம்முடைய நெல்லையப்பர் திருக்கோயில். ஊருக்கு நடுவே 850 அடி நீளம், 750 அடி அகலம். இந்த பரப்பளவிலே மையமாக மையமாக இதயத்தை சொல்லுவார்கள். அதுபோல திருநெல்வேலி மாநகரின் மையமாக இந்த நெல்லையம்பதியின் நெல்லையப்பர் திருக்கோயில் இலங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இறைவன் நீர் வடிவாகவும், பிரமன் நாயக வடிவாகவும் இங்கே நின்று அந்த தேரினை கொண்டு வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதோ மக்கள் கூட்டம், அவர்கள் கைகளை அசைத்து அசைத்து வணங்கி வணங்கி
தங்களுடைய பக்தி பெருக்கை

ஆனந்தத்தை அங்கே காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாபிகையனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்று சொல்லுவது போல அந்த தேரின் மேல் பாகத்திலே சிவபெருமானே செல்வமே உன்னை நான் சிக்கன பிடித்தேன் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. பக்தர்களெல்லாம் கைகூப்பி நின்றிருக்கிறார்கள். அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி, அவர்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த தேர் வடத்தை பிடித்து இழுக்கின்ற அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தத்திற்கு ஈடாக வேறு எதையுமே சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமானே நெல்வேலி ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேரின் அழகிலே அந்த பூ அலங்காரம் இருக்கிறதே மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. நான்கு குதிரைகள் அங்கே இழுத்து வருகின்ற போன்ற ஒரு காட்சி அந்த தேரின் அழகுக்கு அழகு செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பெருபெருமான் பாடுவார், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லுவது போல இங்கே இந்த திருக்கோயிலே இருக்கின்ற அக்னி நடராசனை பார்க்கின்ற போது நமக்கு ஆனந்த எண்ணங்கள் ஓடோடி வருவதை பார்க்க முடிகிறது. இதோ தாரபாலகர்கள் இங்கே காட்சியளிக்கிறார்கள் காவலர்களாக. இப்படி இந்த திரு தேரோட்டம் கோலாகலமாக நெல்லை நகரிலே நடக்கிறது. அடுத்த வர்ணனையை 10:50 தொடர்வோம் எனச் சொல்லி நிறைவு செய்கிறேன்.

0: இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் ஆகாஷ்வாணி தொடர்ந்து விரிவானொலி நிலையத்தின் பண்பலை 162.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:03. 10:45 வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க மனம் விரும்புதே. மகளே, உங்க மனசுக்கு பிடிச்ச பால்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462216113, 0462216213. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமலா மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா, சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து உன் கூடவே போறேன் அந்த பாட்டு கொடுங்க.
0: என் கூடவே பிறக்கணுமா?
1: ஆமா மேடம், 4 வருஷம் பேசுறேன் உங்க கூட. நீங்க தான் 2வது நாள் பேசுறேன்.
0: பாருங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேம்மா, அமுதா தானே சொன்னீங்க? சரிம்மா, உங்க விருப்ப பாடல் உங்களுக்காக பிளே பண்றேன். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல கொடுக்கறதுக்கு முன்னாடி மனம் விரும்புதிய நிகழ்ச்சியை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய, தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பொது அறிவு கேள்வி பதில்கள் கேட்போம் இல்லையா? அந்த விதத்துல அடுத்து வரக்கூடிய நீருக்கான கேள்வி அந்த இடத்துல நான் கேட்டுறேன். 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? இப்ப பாடல் அமுத விருப்பத்தில் கேட்கலாமா?

0: ஹட்டகாச மனப்பல்களை அலியலி விளங்கும் ஆகாஷ்வாணி திறனால் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் 10 மணி 9 மனத்தில் ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே மனசுக்கு பிடிச்ச பல்களை நீர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சுபவான ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊரில், ஆமாங்க, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கே அடையாளமாக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா திரு தேரோட்டத்தில் வந்து மக்கள்லாம் ரொம்ப பக்திமயமாக கலந்துட்டுருப்பீங்க. இருந்தால் கூட நம்ம பண்பலையில் நம்ம விருப்பவாளில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நீர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் என்ன பல விரும்பி கேட்க போகிறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் உடையிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
0: பத்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? ஆயிரம் ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பின்லாந்து. சும்மா ஒரு ஆப்ஷனை கொடுத்தா நீங்க சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கொடுத்தேன். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பின்லாந்து. ரெண்டாவது என்ன சொன்னேன்? அதுவும் நான் தான்
1: சொல்லணும்.
0: பின்லாண்டு. பின்லாந்து. சூப்பர் சூப்பர். ஓகே பத்மம்மா, உங்கள் விருப்பப்பாடல உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஆயிரம் ஏரிகளின் நாடு அப்படின்னு அழைக்கப்படுவது பின்லாண்டுன்னு சொல்லக்கூடிய பின்லாந்து. நாடு முழுவதுமே, இந்த நாடு முழுவதுமே பறந்து விரிந்த ஏரிகள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு பேர். உண்மையிலேயே அங்கே 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குதான். 180,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்து பின்லாந்து தான் உலகிலேயே ஏரிகள் நிறைந்த நாடுகளை ஒன்றா மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1000கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பனிக்காலத்தில் பின்வாங்கிய பனியாறுகள் நிலத்தில் ஆழமான பள்ளத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஏரிகளை உருவாக்குச்சான். சரி மக்களே, அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? பத்மா அவங்களுடைய விருப்பப்பால கேட்கறதுக்கு முன்னாடி,
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை கேட்கலாம் வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்று காலை 10:55 135வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனமுருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் நாங்கநேரில் இருந்து கணேசன் பேசுறேன்.
2: கணேசன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: வாழ்த்துக்கள்.
2: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மனித உடலுடைய மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா அது கல்லீரல் தான். சராசரியாக 1.5 கிலோ எடை கொண்டது தான் இது. செரிமானத்திற்கு தேவையான பித்த நீரை சுரக்கிறது உள்ளிட்ட முக்கிய செயல்பாடுகளை இது செய்து கல்லீரல் மனித உடலிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி. வயிற்றோட வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய செம்பழுப்பு நிற உறுப்பு தான் இது.

அடிவயிற்றோட வலது பக்கத்தில் இது அமைஞ்சிருக்குது. இது உறுப்புகளையும் மற்ற சுரப்பிகளையும் ஒழுங்குபடுத்துறதுக்காக நிறைய ஹார்மோன்களை சுரக்குதான். அதனால தான் இதை ஒரு முதன்மை சுரப்பியாக சொல்கிறாங்க. மனித உடலுடைய மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். மனமர்மதி நிகழ்ச்சியில் அடுத்த பாலில் கேட்க வரக்கூடிய நேர்கான கேள்வி, செவாலியே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? செவாலியே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்?

0: 10:23 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்மொழி 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பால்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். காலையில் 10:23 ஆச்சு. காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா? காலை உணவை மறக்காமல் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு அதுதான் சிறந்தது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்
1: ராணி, தேனிலிருந்து நடக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறீங்கம்மா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு விடியும் வரை காத்திரு படத்துல இருந்து நீங்காத எண்ணம் ஒன்று ஜோடு ஒன்று அந்த
0: பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். பாட்டை கேட்கறதுக்கு விடியும் வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, போய் ப்ளே பண்ணிடலாம். ஓகேவா?
1: ஆமாம்மா.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, செவாலிய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? நம்ம சிவாஜி. சூப்பர், சரியா சொல்லிட்டீங்கம்மா ராணி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்க விருப்பப்பாடல ப்ளே பண்றேன். செவாலியை விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன். 1802 இருந்து இந்த செவாலியை விருது எல்லா துறை வல்லுநர்களுக்குமே வழங்கப்பட ஆரம்பிச்சாங்களாம். பிரான்ஸ் நாட்டோட கலாச்சாரத்துறை, சர்வதேச அளவில் துறை சார்ந்த சிறப்பியல்புகளோட மிளிரக்கூடிய பிரபலங்களுக்கு இந்த விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. செவாலியை விருது பெற்ற கலைஞர்கள் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு சமமானவர்களாக பார்க்கப்படுறாங்களாம். செவாலி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரபலங்கள் அந்தந்த துறையில் குறைஞ்சது 25 சேவையாற்றியிருக்க வேண்டியது அவசியம். சிவப்பு நிற ரிப்பனில் 5 பக்கங்கள் கொண்ட ஓக் மர வடிவமைப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த செவாலியை பதக்கம் பிரான்ஸ் நாட்டோட தேசிய கொடி நடுவில் இரட்டையாக அமைக்கப்பட்டிருக்குமா. நடிப்பு துறையில் தனக்கான ஒரு தனி முத்திரையோடு சிறந்து விளங்கியதற்காகவே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிப்பு துறையோட கூடிய பன்முக ஆளுமைத்தன்மைக்காக அடுத்ததா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அடுத்ததா நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. ஆக முதல் முதல்ல செவாலிய விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள். இப்போ பாடல் தேனி ராணி விருப்பத்தில் கேட்கலாமா?

0: பாட்டி தொட்டிங்க மாட்டை கலப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவான் ஒளி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் 10:30 நிமிடத்தில் மனம் பிரமதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச பல்களை நேர்கள் கேட்டுட்ருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர் வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் சகோதரி.
0: காலை வணக்கம் சொல்றது யாரு?
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்புதைய நிகழ்ச்சியில் மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
0: அருமை, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கறதுனால அளவு குட்டி செல்லும் அள்ளி கொண்டு போக சத்தம் போடாதே சத்தம் போடாதேங்கிற படத்துல இருந்து பாட்டை போடுங்கம்மா. போலியோ சொட்டு மருந்து எல்லாத்துக்கும் கொடுங்கம்மா.
0: குழந்தைய அள்ளிக்கிட்டு போகும்போது சத்தம் போடக்கூடாதா? சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுட்டுமா?
1: கேளுங்கம்மா.
0: முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்?
1: ஒரு குழு கொடுங்கம்மா.
0: குழு கொடுக்கவா? சரி, ஆப்ஷன் ஏ பாரி, ஆப்ஷன் பி அதியமான். அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்க உறுப்ப பால்ல உங்களுக்காக நான் வழங்கிடுறேன். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்? பாரி. கடையேழு வள்ளல்கள் ஒருத்தரான வேள்பாரி தன்னோட தேரை ஒரு முல்லை கொடிக்கு படர்ந்து வளர ஆதரவா கொடுத்ததை சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. காட்டில் படர கொழுகொம்பு இல்லாம வாடிய முல்லை கொடிக்காக தான் ஏறி வந்த தேரையே பரிசாக கொடுத்து அழகு பார்த்தவன் தான் இந்த வள்ளல். பூத்தலை அரா புனைகொடி முல்லைக்கு நா தழும்ப இருப்ப பாடாதாயினும் கரங்குமணி நெடுந்தேர் கொள்க என கொடுத்த பரந்தோங்கு சிறப்பிற் பாரி அப்படிங்கிற இந்த பாடல் மூலமா பாரியினுடைய கொடை சிறப்பு நமக்கு தெரிய வருது. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் அப்படின்னு புகழப்படுகிறார் பாரி. இப்ப பாடல் தங்கவேல் அவங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை

0: பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 10:38 ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலையை 102.6 மனம் விரும்பதி நிகழ்ச்சியோட நிறைவு நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? மாரியம்மாள். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? வாரிசு படத்துல இருந்து
2: ரஞ்சிதமே.
1: ரஞ்சிதமே பாடல் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கக்கூடிய நடிகர் யார்? ஆமாம், தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் ஒரு பழம் பெரும் நடிகர். ஆப்ஷன் ஏ சிவாஜி கணேசன், ஆப்ஷன் பி ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், சரியான பதில். நன்றிமா மாரியம்மாள், உங்கள் பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணிடுறேன். தமிழ் திரைப்பட நடிகர் ஜெய்சங்கர் 1960-70களில் துப்பறியும் அதிரடி திரைப்படங்களில் ரொம்ப சிறப்பாக நடித்து தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிச்சவர். அவரை தான் தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர், இந்த மாதிரியான அவருடைய படங்கள் அவருடைய துப்பறியும் பாணிக்கு ரொம்பவே பிரபலமானது அப்படின்னே சொல்லலாம். மனமருமதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்

0: உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

மக்களே, இதுவரைக்கும் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்பாள் திருக்கோவில் தேர் திருவிழா. நேரலை வர்ணனையை தொடர்கிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: நமச்சிவாய வாழ்க, நானந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சீர்சான்ற நெல்லின் ஊர்கொண்ட உயர் கொற்றவ எனும் மதுரை காஞ்சி வரிகளுக்கு சாலியூர் என்று பொருள் சொல்வார்கள். இந்த சாலியூர் வேணுவனம் எனவெல்லாம் அழைக்கப்படுகின்ற திருநெல்வேலி மாநகரிலே அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதியம்மாள் திருக்கோயிலின் ஆணி பெருந்திருவிழா பக்தி லயத்தோடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆணித்தேர் அழகாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மேலரதி வீதியில் தொடங்கி தெற்கு ரதி வீதி வந்து கீழரதி வீதி, பிறகு வடக்கரதி வீதி ஈசான விநாயகர் சன்னிதிக்கு வந்து பிறகு நிலைக்கு வந்தடையும் இந்த தேர். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர் திருவிழா இன்றைய தினம் 9வது திருவிழாவாக ஆணி தேர் திருவிழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளம் நடுவே ஆணித்தேர் அசைந்து வருகிறது. 5 தேர்களும் நடந்து வருகின்ற அற்புதமான காட்சி, அழகான காட்சி மயக்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே சீருடை அணிந்த தொண்டர்கள், இந்த தடி என்று சொல்லுவார்களே, அந்த தடி போட்டு அந்த திருத்தேர் லாகவமாக திரும்புவதற்கு வசதியாக அவர்கள் இந்த தடியின் மீது ஏறி நின்று அதை இயக்குகின்ற காட்சியை காண முடிகிறது. சுவாமி தேர் 5 அடுக்கு கொண்டது. ஒரு காலத்தில் 13 அடுக்குகளாக இருந்தது, பிறகு 9 அடுக்குகளாகி இன்று 5 அடுக்குகளாக அற்புதமாக அந்த தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அலங்கார பதாகைகளெல்லாம் அதிலே தொங்குகின்றன. இந்த தேரிலே 4 குதிரைகள் காணப்படுகின்றன. அந்த 4 குதிரைகளும் பிரம்மாவின் மற்றும் யாளிகள் அமைக்கப்பட்டுள்ள அடியார்கள் பலர் மனமுவந்து வண்ணமயமான அழகு கோலங்களை வீதியெல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வரைந்து வைத்த அந்த கோலம் கண்ணை பறிக்கின்ற பக்தி பரோசமாக வரையப்பட்ட அந்த கோலங்களையும் மக்கள் கண்டு மகிழ்ந்தார்கள். குடிநீர் வசதி 11 இடங்களில் கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதி, இந்த பணிகளையெல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது. ஆங்காங்கே பக்தர்கள் தண்ணீர் அருந்ததற்காக தண்ணீர் பந்தல்கள், பானகப் பந்தல்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆசியாவிலேயே மிக அதிக எடையோடு அமைக்கப்பட்ட 450 டன் எடையோடு

அமைக்கப்பட்ட இந்த கனமான தேர் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கிறது, சதிர வடிவோடு இருக்கிறது. அதோ மக்கள் கூட்டம் அலையலையாக ஆர்ப்பரித்து அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காலையில் 6 மணிக்கே அவர்கள் சில பேர் இரவே வந்து இங்கே தங்கி இந்த நெல்லையப்பரின் தேர் திருவிழாய் கண்டு மகிழ வேண்டும் என்று தங்கள் குழந்தைகளை தோளில் தாங்கியபடி அன்பர்கள் வருகின்ற காட்சியை கூட இங்கே காண முடிகிறது. மாடிகளின் மேல் நின்று பக்தர்கள் அந்த சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கின்ற காட்சியும் இங்கே இடம்பெறுகிறது. இந்த திருத்தேர் இருக்கிறதே, இந்த திருத்தேரில் இருக்கின்ற சிற்பங்கள் போல வேறு எந்த சிற்பத்திலும் இப்படிப்பட்ட அழகு சிற்பங்களை காண முடியாது என்று சொல்லுவார்கள். இடப்பக்கம் சிற்பம் குண்டோதரன், கங்காளநாதர், மான், மோகினி, ராவணன் வெளி கைலங்கிரி மலையை எடுத்த காட்சியும் இங்கே ஓவியமாக தீட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வலப்பக்கம் நடராசர் வடிவம் பின்பகுதியிலே விஸ்வசிற்பங்கள் காணப்படுகின்றன. தசாவதாரத்தின் காட்சிகள் முழுவதும் அதிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சமய ஒற்றுமைக்கும் காரணமாக இயங்குகின்ற அற்புத திருவிழாவாக இது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக கூடி கழித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைத்தமிழும் காந்திமதி பிள்ளைத்தமிழும் திருஞான சம்பந்த பெருமான் எழுதிய 3ஆம் திருமுறையும் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய 7ஆம் திருமுறையும் 12ஆம் திருமுறையும் திருவிளையாடற் பிராணமும் இத்தலத்தை புகழ்ந்து பாடியிருக்கின்றன. திருஞான சம்பந்தர் எழுதிய 3ஆம் திருமுறையிலே நெல்லைப்பதிகம் மட்டும் நம் கைகளுக்கு கிடைக்கிறது. அழகிய சொக்கநாத புலவர் எழுதிய காந்தியமை பிள்ளைத்தமிழ், பகழிக்கூத்தர் எழுதிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றிலும் இந்த நெல்லையப்பர் புகழப்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணுகிறபோது நமக்கெல்லாம் நம் நெல்லையின் பெருமை எத்தனை உயர்ந்தது என்பதை எண்ணி பார்க்க தோன்றுகிறது. புண்ணியனார் நெல்வேலி பணிந்து போற்றி புரிசடையார் திருப்பதிகள் பலவும் சென்று நன்னியினை தம் அமர்ந்து அங்கு நயந்து வாடி நற்றொண்டருடன் ஆளும் போற்றிச் செல்வார் விண்ணவரை சென்றுதான் இலங்கை செற்ற மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திண்ணிய புர்த்தடக்கை ராமன் செய்த திரு ராமேஸ்வரத்தை சென்று சேர்ந்தார் என்று நெல்லைக்கு வந்து அப்பர் பெருமான் ராமேஸ்வரம் சென்ற செய்தியை சொல்லுகிறது. இங்கே கருணைக்கடலாக காந்திமதியம்மை காட்சியளிக்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. எம்பெருமான் சிவன் சிகப்பு வேட்டியிலே அலங்காரமாக காட்சியளிக்கிற நிலை, வெண்மை மாலையை வெண்ணிற மாலையை அணிந்து காந்திமதியம்மை அருள் புரிகின்ற நிலையையெல்லாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த கோயில் மிக உயர்ந்த கம்பீரமான கோயிலாக காட்சியளிக்கிறது. பொற்றாமரை தீர்த்தத்தின் இறைவனே நீர்வடிவாகவும் பிரமனே பொன்மலராகவும் பூத்த புண்ணிய தடாகம் இங்கே இருக்கிறது. நாயக்கர் கால சிலை வடிவங்களான மகாமண்டபத்திலே அமைந்துள்ள வீரபுத்திரன், அர்ஜுனன், பகரராஜா முதலியோர் சந்நிதி வாயிலில் அணி செய்கின்றனர். வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக வீரபுத்திரன் சிலை இங்கே அமைந்திருக்கிறது. வருகின்ற வீதியிலெல்லாம் திருக்கோயில்கள் காட்சியளிக்கின்றன. இதோ முதலே நெல்லையப்பர் கோயிலை தொடர்ந்து அம்மன் சந்நிதி, அந்த அம்மன் சந்நிதிக்கு பிறகு அப்படியே சங்கிலி பூதத்தார் இருக்கின்ற அந்த ஆலயம், அதற்கு பிறகு சந்தி விநாயகர் ஆலயம். இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் நின்று நின்று பூஜைகள் நடைபெற்று இந்த திருத்தேர் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ மண்டபங்களை கொண்டு ஆயிரங்கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், சோமமார மண்டபம், சங்கிலி மண்டபம், மணிமண்டபம், வசந்த மண்டபம், சிந்து புந்தூரை தீர்த்த மண்டபம் என்று பல மண்டபங்களை கொண்ட இந்த நெல்லையப்பர் திருக்கோயில் புகழ்பெற்ற ஒரு தலமாக திகழ்கிறது என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இந்த திருவிழா எப்பொழுது வரும் என்பதற்காகவே பக்த பெருக்கு பெருமக்களெல்லாம் காத்து கிடந்து அந்த நீல மணிமிடற்றனை நீண்ட சடைமுடியினை வணங்குவதற்காக, அவன் அருளை பெறுவதற்காக, அம்மையின் அருளாட்சியை தனக்கு வரிப்பதற்காக மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தோ இந்த நாளிலே அவர்களுக்காக இந்த வெயில் இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் வீதிகளிலே அந்த எம்பெருமான் சிவபெருமான் காந்திமதியம்மை விநாயகப் பெருமான் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் இந்த தேர்களை கண்டு வணங்கி தங்கள் முக்தியடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆனந்த பரவசத்தோடு அதே நேரத்திலே அவர்கள் ஆன்மீகம் குன்றாது இங்கே வழிபடுகின்ற காட்சியை காண முடிகிறது. இந்த திருத்தேர் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. மேலே இரு பூதகணங்கள் கைகளிலே அந்த மணிகளை ஏந்தவாறு

0: அந்த மணிகள் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த அற்புதமான காட்சி இருக்கிறதே, அந்த திருத்தேரின் பொலிவை மிகவும் அழகாக கூட்டுகின்ற ஒன்றாக அமைகிறது. 20ஆம் தேதி தொடங்கி இன்றைய நாள் வரை மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருவிழா வருடாவருடம் 10 தினங்கள் நடைபெறுகின்றது. நாளைய தினம் மிகச்சிறப்பாக பூஜைகளெல்லாம் இந்த நெல்லை திருக்கோயிலிலே நடக்க இருக்கின்றன. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற எம்பெருமானுக்கு எத்தனையோ ஊர்களில் சிறப்பு நடந்தாலும் கூட இந்த திருவாரூர் தேர் மிகப்பெரிய தேர் என்று கூறுவார்கள். ஸ்ரீலிபுத்தூர் அதற்கு அடுத்தபடியாக கூறுவார்கள். நம் நெல்லை தேர் இருக்கிறதே, அது 1வது இடத்தை பெற்றாலும் 450 டன் எடையுடன் உலகிலேயே அதிக எடை கொண்ட தேராக இது இருக்கிறது. அது லண்டனிலே அச்சு தயாரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேர் திருவிழாவை மக்கள் கண்டு கழித்து புண்ணியம் பெற்று கொண்டிருக்கிறனர் என்று கூறி இந்த வர்ணனையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். சேரை பாலகிருஷ்ணன், வணக்கம்.
1: நேர்களை இதுவரை திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்பாள் திருக்கோவில் தேர் திருவிழா நேர்களை வர்ணனை கேட்டீர்கள். வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் 135வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: बातों पर जरूर गंभीरता से सोचेंगे और देश हित में कदम भी उठाएंगे। साथियों, हमारे देश की सबसे बड़ी शक्ति हमारे देश के लोग हैं। देश के अलग अलग हिस्सों में हो रहे छोटे बड़े प्रयास हमें बहुत कुछ सिखाते हैं। ये प्रयास बताते हैं कि जब मन में संकल्प हो और समाज का साथ मिले तो कोई भी बड़ा बदलाव लाया जा सकता है। आप अपने आसपास हो रहे ऐसे प्रयासों के बारे में मुझे जरूर लिखते रहिए, अपने विचार और अपने सुझाव भेजते रहिए। हो सकता है आपके आसपास की कोई छोटी सी पहल पूरे देश के लिए प्रेरणा बन जाए। अगले महीने हम फिर मिलेंगे, देशवासियों के कुछ नए प्रयासों की चर्चा करेंगे। तब तक आप अपना और अपने परिवार का ध्यान रखिए, और हाँ, जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின்

வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை டிஆர்டிஓவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம்

குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை

என்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது.

2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை, கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரல்

நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்து கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின்பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் வீட்டில் இருந்து வருமானம் ஈட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலையம் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம்தானாவில் இதயத்தை பாதுகாக்கும் எளிய பழக்கங்கள், 1:50

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: அன்பு சிநேகிதிகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நிலைப்பண்பலை 102.6 இது பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகளில் சிநேகிதிகள் தங்களோட கருத்துக்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் இதெல்லாம் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு வருமானம் ஈட்டுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்கள், ஆலோசனைகளை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில பேசுறதுக்கு உங்க கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
7: நான் உங்கள் சசிகலா.
6: நிகழ்ச்சியில பங்கு கொள்ள ஆர்வம் உள்ள சிநேகிதிகள் கால் பண்ணலாம். 0462-1113-2 சொல்லுங்க சசிகலா.
7: வீட்டில இருந்தே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆமா, அதுல வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சமையல். ஏன்னா அது தெரிஞ்சது, தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாம வந்து அடுத்தவங்களுக்கு சுவையா கொஞ்சம் குறைந்த விலையில ஆரோக்கியமா கொடுக்கலாங்கிற எண்ணம் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்துருச்சு.
6: இப்போ
7: வீடு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கடை போட்டு வீட்டுல இருந்தே நம்ம கொஞ்சம் வீட்டையும் பாத்துக்கலாம், வருமானத்தையும் பாத்துக்கலாம்னு ஒரு பகுதி நேரமா டிஃபன் சென்டர் அந்த மாதிரியும் வந்து போடுறாங்க. இது ஒரு வழி. இது மாதிரி பல வழி இருக்கு சொல்றதுக்கு சிநேகிதி வந்துட்டாங்க. வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம். பெருமாள் பரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
7: வணக்கம், சொல்லுங்கம்மா.
8: மேடம், நீங்க நல்ல தலைப்பு மேடம். வீட்டுல இருந்து நிறைய வழிகள் இருக்கு மேடம். ஒண்ணும் இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். காலையில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க.
6: சரி,
8: இந்த பொண்ணு வந்து யாரோ ஒரு லேடி, நாங்க லேடிஸ் தானே, லேடி யாரோ ஒரு லேடி 2 கிலோ வெங்காயத்தை நைட்டு வாங்கி வச்சு அத காலையில உரிச்சு கட் பண்ணி அந்த சமைக்கிறதுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு அது ரெடி டு குக்னு முதல் நாளே ஆர்டர் வாங்கி எப்படி இங்க எவ்வளவுங்கிறத போட்டு குடுக்கலாம். இது ஒரு நல்ல வழி மேடம். இது நான் ரொம்ப நாளா நினைக்கிறேன் மேடம். எனக்கு ஏஜ் எல்லாம் இதாயிட்டு. இத கேட்டுக்கிட்டு எந்த ஒரு சகோதரியாவது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். அதாவது மெட்டீரியலுக்கு அவங்க காசு போட வேண்டாம், கடை வாடகை கொடுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன விட்டு செல்ஃபுக்கு ஆட்களை வச்சுக்கிடலாம். அப்புறம் இன்னும் இது வந்து பொதுவா உள்ளது. இப்ப வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல பண்றாங்க.

0: அது சிலர் வந்து புக் போடுவாங்க, புத்தகம் போடுவாங்க, இல்ல பத்திரிகைகள் போடுவாங்க. அதுக்கு வந்து இவங்க வீட்டுல இருந்து டைப் பண்ணி மெயில அனுப்பலாம். அதுக்கெல்லாம் நல்லா குடுக்க இது சம்பளம் தராங்க.
1: ஓ, இதழ்களுக்கு வந்து நீங்க எடிட்டிங் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றீங்க?
0: இல்ல மேடம், அவங்க வந்து அனுப்பிடுவாங்க.
1: அதான் அவங்க அனுப்புனதை எடிட் பண்ணி கொடுக்கணும், கரெக்ஷன் பார்த்து கொடுக்கணும்.
0: நீங்களே ஒரு வேலை சொல்லி கொடுத்துட்டீங்க.
1: அது ஒரு பேஜுக்கு இவ்வளவு காசுன்னு உண்டு உண்டு. அது ஈஸியா ஒரு பார்ட் டைமா பாக்கலாம்.
0: நான் கூட ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி கொடுத்தேன் மேடம். 10 நிமிஷம் தான் அந்த வேலைக்கு எனக்கு 800 ரூபாய் கொடுத்தாங்க.
2: சூப்பர்.
0: வீட்ல இருந்து இப்படி நிறைய இருக்கு. இந்த வெங்காய வெள்ளப்போட வந்து ட்ரை பண்ணலாம் மேடம்.

0: நீங்களும் ஒரு வேலை சொல்லி கொடுத்துட்டீங்க,
1: அது ஒரு பேஜுக்கு இவ்வளவு காசுன்னு உண்டு, அது ஈஸியா ஒரு பார்ட் டைமா பாக்கலாம்.
0: நான் கூட ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி கொடுத்தேன் மேடம், 10 நிமிஷம் தான் அந்த வேலைக்கு எனக்கு 800 ரூபாய் கொடுத்தாங்க.
2: சூப்பர்.
0: வீட்ல இருந்து இப்படி நிறைய இருக்கு. இந்த வெங்காய வெள்ளப்பூட வந்து ட்ரை பண்ணலாம் மேடம்.
1: சரி, கேக்குறவங்க யாராவது முயற்சி பண்றாங்களான்னு பாக்கலாம்.
0: அது நான் சொல்லும் போது இது ஒரு இதான்னு தோணும், ஆனா அது இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கொடுக்கும், வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
1: அழகா சொன்னீங்க, நன்றி. அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பேட்டையில இருந்து இசை ஆசிரியை உமாமகேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: மேடம், அதாவது வீட்டுல இருந்தே நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதாவது பெண்கள் வந்து என்ன செய்யலாம், டியூஷன் எடுக்கலாம், தையல் படிச்சு தையல் தச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதாரண சட்டை தச்சு கொடுத்தாலே இன்னைக்கு ஒரு சட்டைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் வாங்குறாங்க.
1: 4 சட்டை தச்சா போதும் ஒரு நாளைக்கு.
3: ஆமா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அதனால அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் சேர் பின்னலாம், கூடை பின்னலாம். அது மாதிரி நிறைய வந்து வேலைகள் இருக்கு. அதாவது பெண்கள் வந்து எதுக்குமே நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து இருக்க கூடாது. நம்மளாலயும் என்ன செய்ய முடியும்
2: அப்படின்னு
3: சொல்ல. அது ஆண்களுமே என்ன செய்யணும், அதுக்காக ஆண்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறது கிடையாது. ஆண்களும் தைக்கலாம், லேடிஸோட ஆண்கள் ஜென்ஸ் சீக்கிரம் தச்சிருவாங்க. அது மாதிரி அதுவும் செய்யலாம். நிறைய வேலைகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய சமைக்க சமைக்க கை டேஸ்ட் வந்து நல்லா வந்துடும். அது மாதிரி இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் சாதம் மட்டும் வச்சுக்கிறாங்க, குழம்பு காய் இதெல்லாம் வெளியில வாங்குறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும், கொஞ்சம்
1: நன்றி.
2: அதாவது நமக்கான வாய்ப்புகளை
1: நம்ம
2: வந்து வாய்ப்புக்காக காத்திருக்க கூடாது, நமக்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்கிடணும். அப்படி உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. அது என்ன, எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்கான இன்னும் நிறைய வாய்ப்புகள் வழிகள்லாம் இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து சிநேகிதிகள்கிட்ட பேசலாம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது, இட்லி கடை படத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 12:23 ஆகப்போகுது. வீட்டில் இருந்தே நாம் வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள், தொழில் சார்ந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் ஆலோசனைகளையும் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முதல்ல வந்த நேயர் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, என்னால் பண்ண முடியல, கேட்டுட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் யாராவது இந்த தொழில் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பார்த்தீங்களா,
5: இன்னும் அடுத்து வர்றவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி வரும், ரெண்டே காலுக்கு வெள்ளி சனி நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம்.
4: சொல்லுங்க, வீட்ல இருந்தே நமக்கு வருமானம் ஈட்டுவதற்கு என்ன
6: தையல்தான்பா?
5: சரி
4: சரி,
6: அது நான் புதுசுல தைக்க மாட்டேன், அந்த ஆல்ட்ரேஷன் தான் நிறைய வாங்குவேன்.
5: சரி சரி,
6: அதனால அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு வந்து அவங்களே வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம ஃப்ரீ டைம்ல நான் தச்சு கொடுத்துருவேன்பா.
4: சரி, வேற என்ன தொழில் பண்ணலாம் பெண்கள் அப்படிங்கறது உங்களுடைய ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா?
6: கெட்டு ஒட்டுவோம்பா.
5: கெட்டு ஒட்டுறதுன்னா?
6: கெட்டு ஒட்டுறது இந்த அணுகுண்டு இருக்கு பாத்தீங்களா, அணுகுண்டு வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்ம சேனல் தான் பாத்திருப்பீங்க, மேல கெட்டினது.
4: சரி, அந்த பட்டாசு தயாரிக்கறாங்கல்ல?
5: ஆமா, சிவகாசின்னு சொல்லிட்டாங்கல்ல, பட்டாசு வரும்ல,
4: நம்ம தெரிஞ்சிக்கிடணும்.
6: அப்படிங்க பட்டாசு தயாரிக்கிற பேஸ்மென்ட் எல்லாமே எங்க சிவகாசில எல்லா பெண்களுமே பண்ணுவாங்கப்பா.
5: சரி,
6: அவங்க வெளிய போன அவசியமே கிடையாது, அவங்க ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து போட்டுருவாங்க, இவங்க செஞ்ச திருப்பி அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அது வந்து சிவகாசி மக்கள் பெண்கள் கையில எல்லா கையிலுமே எப்பயுமே ரூபா இருக்கும்பா.

0: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிப்பா, உங்களுக்கு பேச ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு இருக்குது,
2: இருக்கு, பயன்படுத்திட்டும் இருக்காங்க.
0: ஆமாம், இன்னும் நிறைய பேருக்கு வந்து சரி இவ்வளோ வாய்ப்புகள்லாம் இருக்குது
2: அப்படின்னு அவங்களுக்கு செய்ய தோன்றதுக்கு தூண்டுற ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கும்
0: இருக்கணும். அது போக இது சார்ந்து இன்னும் நமக்கு பெண்கள் தொழில் தொடங்குவதற்குன்னு சொல்லிட்டு அரசு சார்ந்த நிறைய உதவிகளும் இருக்குது,
2: இருக்கு இருக்கு.
0: இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒரு நூலகம், லைப்ரரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அங்கே நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கும். அதாவது தொழில் தொடங்கி நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க, மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி வருமானம் ஈட்டக்கூடியவங்களாம் அவங்களுடைய அனுபவங்களை அப்படியே சொல்லியிருப்பாங்க. நான் முன்னாடி எப்படி தொழில் ஆரம்பித்தேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதுல வந்து இப்ப நான் எந்த அளவுக்கு வருமானம்,
2: எனக்கு முதல்ல எவ்வளவு வருமானம் வந்தது, இப்ப எவ்வளவு வந்துட்டு இருக்கு, இப்ப நான் எப்படி டெவலப் பண்ணிருக்கேன், எல்லாம் அதுல சொல்லும்போது நமக்கு ஒரு கீ கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்
0: கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அரசு சார்ந்த திட்டங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது, கடன் வாங்குறது எங்க வாங்கணும், இதெல்லாம் வந்து அதுல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய சிநேகிதி யாரு, என்ன சொல்ல போறாங்க?
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் இளந்தைப்பட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
2: இளந்தைப்பட்டி மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க,
3: நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
2: நல்லா இருக்கும்,
0: நலமா இருக்கும்.
3: சரிங்க சார், நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. நான் வந்து எனக்கு 100 நாள் வேலை அதெல்லாம் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு ஹெல்ப் நான் கேட்காத ஆளே கிடையாது, எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாது. நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. கடலை மிட்டாயி அந்த மாதிரி வாங்கி விற்று நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இதான் என்னோட கைத்தொழில் மேடம்.
0: ஓ, அதாவது பொருட்கள் வாங்கி நீங்க வந்து வெளியில விக்கிறீங்க?
3: ஆமா சார்.
2: போதுமான லாபம் உங்களுக்கு கிடைக்குதா?
3: அது கிடைக்குது மேடம், கிடைக்குது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் மேடம். அதுக்காக இருக்கிறத விட்டு பறக்கவா முடியும் மேடம், என்ன செய்ய, கடவுள் நமக்கு நல்லதை கொடுக்கல.
2: பெருக்கிக்கிடணும், நீங்கள் அதை யார்ட்டையாவது ஏதாவது கேட்டு இன்னும் அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத கேட்டு நீங்கள் அந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்திக்கணும்.
0: நிறைய அரசு
3: போடுது,
0: அதாவது நிறைய அலுவலகங்கள், வங்கிகள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள்
2: உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய திட்டம் இருக்கிறது தெரிய வரும்.
3: அதாவது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, எடுத்துட்டு கட்ட முடியாதுல்ல.
0: அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் பண்ணுற மாதிரி
3: சார்
0: பரவாயில்ல. அதாவது ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சில
2: பண்றீங்க,
0: தொழில் எடுத்து பண்றீங்க இல்லையா?
3: அப்படிதான் சார் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றிமா.
3: நான் மட்டும்தான் சார்,
0: புது
4: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கிறீங்க, நம்ம நிலைப்பண்பலை 102.6 வீட்டில இருந்தே வருமானம் ஈட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்
2: அப்படிங்கறத ஸ்நேகிதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு தடவை தான் சொன்னோம் வீட்டில இருந்து வருவாய் ஈட்ட என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆனா ஸ்நேகிதிகள் அதை உள்வாங்கி ஒவ்வொன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா
2: இப்ப கூட ஒரு தோழி சொன்னாங்க, இப்போ ஒரு தோழி சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம்,
1: என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் சத்யமா, எப்படி இருக்கீங்க? பூமான சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, வாங்க சாட்டு போலாம் ரெண்டு பேரும்.
2: இது சொல்லத்தான் ஆள் இல்லன்னு நினைச்சேன்.
1: ஆமா, பசிக்கு வேற ஆரம்பிச்சது.
2: என்ன சொன்னீங்க?
1: என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா?
3: அம்மா நான் தீர்த்து தூணாங்க. அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் வைக்கிறது, கையெழுக்கு வேலைக்கு போவாங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருந்து எல்லாம். இப்ப பீடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு
2: சரி,
3: இப்ப முறை வேலைக்கு வந்து இப்ப வந்து வீட்டுல இருந்தே வேலை பார்க்க மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி இப்ப வீட்டுல இருந்து பிள்ளைகளையும் பாத்துக்கலாம்,
2: சமையலையும் பாத்துக்கலாம்.
3: ஆமா, இப்ப வந்து நம்ம ஊர் வந்து இப்ப நல்ல வளர்ச்சியா இருந்த இந்தியாவா ஆயிட்டு.
2: இதெல்லாம் வந்து உங்க வயல கேக்குறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல
3: எங்களை மாதிரி எனக்கெல்லாம் படிக்க தெரியாம இருக்கு ரொம்ப.
2: இல்ல இப்படி வந்து சொல்லிட கூடாது.
3: எங்களை வந்து சொல்லுவோம், படிக்க போங்க படிக்க போங்க. நாங்க தான் வெளியூருக்கு படிக்க போனதுக்கு நான் போகவே மாட்டேமா அப்படின்னு
2: சொல்லுவேன்.
3: இப்ப படிச்சவங்களே நம்மளும் ஒரு வேலைக்கு போலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம்.
2: என்ன இருக்கு, ஆனா இப்ப அந்த மாதிரி இந்த கைத்தொழில் எல்லாம் செஞ்சு அதை கொஞ்சம் பரவாயில்ல நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.
3: ஆமா கண்டிப்பா, நான் பீடிச்சுக்குவேன்.
1: சூப்பர்மா,
3: பீடிச்சுக்குவோம், நல்லா வேலை பார்ப்போம் வீட்ல இருந்து. இப்ப வீட்ல இருந்து வேலை பார்க்கறது பாக்காம
2: நல்லா பேசுவீங்க,
3: முன்னேறிட்டு
2: நல்லா பேசுவீங்க.
1: நன்றிமா, நிகழ்ச்சியில
3: கலந்து ரெடியா தானே?
2: ரெடியா தானே, ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றி.
3: எனக்கு போன்ல பேச கூட தெரியாதுமா?
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: அரியபுரம்
1: பார்கவி. சொல்லுங்க பார்கவி.
2: அரியபுரம் தென்காசி.

0: ஆமா தென்காசி செய்யறேன்.
1: சொல்லுங்க, வீட்ல இருந்தே வருமானம் ஈட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, நீங்க எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இப்போ எங்க வீட்டு பக்கத்துல எல்லாருமே பீடி சுத்துவாங்க.
1: அது தவிர வேற
0: அது வந்து அது தவிர்த்துன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வச்சிருக்கேன். அது மெயினா வீட்டுல வச்சுதான் நான் பாப்பேன்.
1: சரி,
0: அது யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எடுக்கலாம், போடலாம், எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். யார் கையே ஏந்தி நம்ம இருக்க வேண்டாம்ல, ஒரு 10 ரூபாயனாலும் நம்ம நம்பியே இருக்கும்ல.
1: சூப்பர். அதாவது வீட்லயே நீங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க?
0: ஆமா வச்சிருக்கோம்.
1: பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றது, பணம் எடுத்து கொடுக்கிறது, இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா, அமௌண்ட் எடுத்து கொடுக்கிறது, அப்புறம் பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொடுப்பேன்.
1: பரவாயில்லையா,
0: பிரேஸ்லெட் எல்லாம் நானே ஓனா பண்ணிக்கிடுவேன்.
2: என்னென்ன தெரியும் இதெல்லாம் இருக்குன்னு மத்தவங்களுக்கும் வந்து சொல்றீங்க, நீங்களும் செய்றீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சிருக்கேன்.
2: எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சுட்டு அந்த துறையில தான் நான் பாப்பேன் அப்படின்னு இல்லாம நீங்க இப்போ உள்ள விஷயமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
0: சூப்பர்,
2: வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
0: இல்ல மேம், நான் நிறைய வாட்டி
2: பேசிருக்கீங்க, அருமையா பேசி.
0: சண்டே மட்டும் தான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும், அம்மா வீட்டுக்கு வந்தேனா பேசிடுவேன்.
2: சூப்பர் மா, சூப்பர்.
1: நன்றி மணிகாஸ் கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி
0: நன்றி சார், நன்றி சார்.
1: அதாவது நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குது, நமக்கான வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலே போதும், நமக்கான வாய்ப்பு கிடைச்சிரு. இப்போ உங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே வீட்டில் ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ மற்ற கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணி கொடுக்கறதுல வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ்.
2: கண்டிப்பாக
1: ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி பணம் எடுக்கிறது, பணம் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து
2: பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலாம். இப்ப இதை அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க தான் பண்ணணும்ல, நம்மளும் அதை தெரிஞ்சுட்டு நம்மளும் ஒரு சிஸ்டம் வாங்கி பண்ணலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து ஒரு சிநேகிதி வராங்க, பேசிடலாமா?
2: பேசலாமே.
1: வணக்கம்.
2: அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடலை கேட்டுலாம்னு நினைக்கிறேன்.
1: பாடலை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து பேசலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
2: இந்த முறை உலகின் 2,500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள்.

0: சகோதரிகள் பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அதை மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டும்
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட்

கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சு லி யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
3: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இது ஸ்நேகிதியே. வீட்டில் இருந்தே நம்ம வருவாய் ஈட்டுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிநேகிதிகள் நிறைய பேர் வந்து பேசுனாங்க. சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா?
5: ஆமாம், மாடி தோட்டம் வைக்கலாம். மாடி தோட்டம் வச்சுட்டு சிலர் வந்து கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் பந்தல் அந்த மாதிரி போட்டு கீரை வகைகள் இருக்குல்ல, அது ஒரு 4-5 பண்ணணும். நம்மளுக்கும் எடுத்துக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கும் அதை கட்டு போட்டு விற்பனை பண்ணலாம். இப்போ இங்கே போனால் இந்த கீரை கிடைக்கும் அப்படின்னு. அதே போல் காட்டு நெல்லிக்காய், இந்த அரைநெல்லிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதில் தேன் வச்சு ஊற வச்சு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஹோம்மேடாகவும் இருக்கும்.
4: பண்ணலாம்,
5: அந்த மாதிரி பண்ணலாம்.
4: சூப்பர், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய ஸ்நேகிதி யார், என்ன சொல்ல போகிறாங்க?
5: சரி, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டிலேருந்தே நம்ம வந்து பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 500 ரூபாய்க்கு அந்த மாதிரி பண்ணினா கூட போதும். மாதம் 15,000 வரும். அது போக நீங்க வீட்டுல பிள்ளைங்களையும் பார்த்து சமையல் வேலையில அதெல்லாமே பார்த்து அதையும் வந்து பண்ணலாம்.
4: வணக்கம்,
5: கல்வி குறிச்சி பிரேமா.
4: நிகழ்ச்சியினுடைய நிறைவான சிநேகிதி நீங்க தான், சொல்லுங்க.
6: வீட்டுல இருந்து பாக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு.
4: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து கடை வச்சிருக்கேன், கடையில இருந்து நோட்டல் பிடிச்சிருக்கேன்.
5: சரி,
4: வேற
6: மொத்த வேலை நிறைய இருக்கு. இந்த சவுஸ் கடைகளுக்கு வந்து காய்கறி வெட்டி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மஞ்சள் மசாலா அட்டை, சீரக அட்டை, வெந்தயத்தை
5: பிரிச்சு கொடுக்கலாம்.
6: அப்புறம் தயிர் பாக்கெட் வச்சு தயிர் பாக்கெட் பாயிண்ட் அளவு விட கொடுப்பாங்க. இந்த அப்பளப்பு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது, அப்புறம் முறுக்கு சிக்கல் சாயந்தரம் ஆட்களுக்கு வரும்.
5: நிறைய இருக்கு,
6: மக்கள்லாம் நல்லா முன்னேறாங்க.
5: ஆமா, நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிலாம் இல்ல, யாருனாலும் நினைச்சு என்ன தொழிலாலும் பண்ணலாம்.
6: வீட்டு வேலைக்கு போயிருவாங்க, அதுவும் மாசம் 5,000 அப்படி சம்பளம் இருக்கும்.
5: கண்டிப்பா கண்டிப்பா, அழகா சொன்னீங்க.
6: வீட்டுல யாரும் சும்மா இல்ல.
5: ஆமா, அருமையா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி.
4: அதாவது வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு கொட்டி கிடக்குது,
5: கொட்டி கிடக்கு. நம்மளுக்கு அதை தெரிஞ்சு பயன்படுத்தோம்னா நம்மளும் ஒரு முதலாளி தான்.
4: அதாவது முதலீடே இல்லாம கூட இன்னைக்கு வந்து
5: முதலாளி ஆகலாம்,
4: வந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு தெரிஞ்ச தகவல், இப்ப நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலைக்கு வருவாங்க. அப்ப வேலைக்கு வரவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு வீடு பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஒரு பைக் வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்ல நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி தகவல்களை நம்ம சேகரிக்கலாம். யாராவது

0: தங்க வெளியூர்ல வந்து வராங்களா, உங்களுக்கு ஏதாவது வீடு தேவையா, இந்தந்த இடங்களில் வீடுகள் இருக்குது வாடகைக்கு ஒத்திக்கு, இந்த மாதிரியான தகவல்களை சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடங்களில் அரசு சார்ந்த அலுவலகங்களில் இந்த மாதிரி நம்ம போய் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம இருந்தோம்னாலே யாருக்கு எது தேவைன்னா கூட உடனே நமக்கு கால் பண்ணிடுவாங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பைக்கு தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் போடணும் இருந்தாலும், தம்பி நீங்கள் உடனே இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போ முதலீடே இல்லாமல் நம்ம வந்து நிறைய வருமானத்தை ஈட்டுவதற்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள்
1: இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா நம்மளும் கை நிறைய சம்பாதிக்கலாம்.
0: அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இன்னைக்கு வீட்டில் இருந்துகிட்டே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியில் நிறைய சிநேகிதிகள் தங்களுடைய கருத்துக்கள், அனுபவங்கள், புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து சிநேகிதிகளுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம், அதனைத் தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 1:20, ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு அழகான வண்டி மாதிரிங்க. அதில் பாகங்கள் வந்து இருந்தாலும் வண்டியோட இன்ஜின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? அதுதான் நம்மளோட இதயம். ஸோ நம்ம வண்டி இன்ஜின் வந்து நல்லா இருந்ததான் பயணம் வந்து நல்லா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் அதே மாதிரி தாங்க. நம்மகிட்ட வந்து ஆரோக்கியமான நம்மளுடைய அந்த இதயம் ஆரோக்கியமாக பத்திரமாக நம்ம வந்து இருந்தால் தான் நம்மளுடைய உடல் மனம் நலம் சார்ந்த எல்லா ஆரோக்கியமும் நமக்கு வந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நாம் வந்து இதயத்தை நாம் எப்படி கவனிச்சிக்கிறோம், எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோட முதலில் பாடல் எந்த படத்திலிருந்து? அடிமைப்பெண் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய எளிய பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லியிருந்தோம். முதல்ல நம்ம சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோங்க. முன்னாடிலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வயலில் போய் வேலை செஞ்சாங்க, களி கஞ்சி கீரை இந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்டாங்க. ஏன் இப்போ கூட கிராமங்களில் வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கலேன். ஆனால் இன்றைக்கி நாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஃபோன் பண்ணால் பிரியாணியும் பர்கரும் வாசலுக்கே வருது. சரி, அப்படியெல்லாம் வரக்கூடாதுங்கிறீங்களா? வரலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய உடல் சார்ந்த உழைப்புகள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு விஷயங்களை நம்ம எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு அப்புறமா தேவதாஸ் படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நலமாய் வாழ நலம் தரும் நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இதயத்தை பாதுகாக்கக்கூடிய எளிய பழக்கங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டு வாசலில் சாக்கடை அடைச்சிக்கிட்டுனா, அதாவது தண்ணி போகலை அப்படின்னா என்னாகும்னா, சாக்கடைலாம் அடைச்சிக்கிடும். அதை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி தாங்க, நம்ம அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள், பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதய குழாய்களில் போய் அடைச்சிக்கிடுமா. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடையில் விற்கிற பொரித்த உணவுகளை வந்து குறைச்சிட்டு வீட்டில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி பண்டங்களை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட எந்த பாதிப்பும் அதிகபட்சம் வராத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மஞ்சள் மகிமை படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

ஒரு மணி 25 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா நிகழ்ச்சியில் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு எளிய பழக்கங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணுமாங்க. அதுக்காக ஆப்பிள் தான் சாப்பிட்டு

0: பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எளிய கொய்யாப்பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு பழ வகைகளை வந்து நம்ம சாப்பிடணும். சில பேருக்கு சில பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா. உதாரணத்துக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. அப்போ அவங்களாம் அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. அதுக்கு வேறு என்ன பழங்கள் சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மாயா பஜார் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கல்யாண சமையல் சாதம்

இன்று மதியம் 3:02 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நம்ம நிலைப்பண்பலே 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நலம்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம வீட்டில் வந்து ஒரு பைக் இருக்குன்னு வச்சுப்போமே, இல்லை என் வீட்டிலலாம் இருக்குங்களா? சரி, இருக்குது, வச்சுக்கிடுங்க. அதை அப்படியே நம்ம ஒரே இடத்துல மாதக்கணக்கில் நிறுத்தி வச்சா என்னாகும் இன்ஜின் ஜாம் ஆயிரும், துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க நம்மளுடைய உடம்பும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சோஃபாவிலேயோ நாற்காலிலேயோ உட்காந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், நம்மளுடைய இதயம் வந்து பலவீனமாகும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, அப்போ அதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் பாடலுக்கு அப்புறமா. கல்வனின் காதலி படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க, நலம் தானா? இதயத்தை பாதுகாப்பதற்கு சின்ன சின்ன எளிமையான பழக்கங்கள் என்ன அப்படிங்க தான் பார்த்தோம். சரி, அப்போ உட்காந்தே இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இதய பாதிப்புகள், அப்போ என்னலாம் பண்ணணும்? தினமும் ஒரு 30 நிமிஷம் விறுவிறுப்பாக நடக்கணுங்க. ஜிம்முக்கு போகணுன்னா அவசியம் கிடையாது, கடைக்கு போனால் நடந்து போங்க. லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டுகள் அப்படி வந்து நம்ம வந்து நடந்து போகலாம். அதேமாதிரி காலையில் எந்திரிச்சு அப்படியே தெருவோரமாக அப்படியே ஒரு நட போயிட்டு வந்துன்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து உடம்பில் நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும், இதயம் அப்படிங்கிற அந்த என்ஜின் வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும் சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச நேரம் நம்மளுடைய உடல் ரீதியாக நமக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சிகள், நடைப்பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் மற்றும் இதயம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கௌரவம் படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜூலி. நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நலம் தானா கேட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அதாவது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன நல்ல பழக்கங்கள், இனிமையான பழக்கங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சமையல்ல உப்பு இல்லைன்னா சுவை இருக்காது இல்லையா? ஆனால் அளவுக்கு மீறி நம்ம வந்து அதை சேர்த்தோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு. நம்ம அடிக்கடி இந்த வாசகத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க, உப்பு அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து இரத்த கொதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இதயத்துக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னே சொல்லலாம். எது? அதிகமான உப்பு. அதனால் இந்த ஊறுகாய், அப்பளம், கருவாடு, சிப்ஸு, இதெல்லாம் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய இந்த சீனி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம அளவோடு சாப்பிட்டோம்னாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், முக்கியமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எதிர் நீச்சல் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரு.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர்நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர்நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர்நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

இதயத்தை பாதுகாக்கும் எளிய பழக்கங்கள் பற்றி தான் வந்து இன்றைக்கி நலந்தன நிகழ்ச்சியில் தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எதுக்கெடுத்தாலும் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான அழுத்தம் வந்து ஏற்படுது. இதெல்லாம் வந்து நிறைய இதயம் சார்ந்த பாதிப்புகளை ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்துங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோடு உட்காந்து நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசணும், குழந்தைங்களோட நல்லா விளையாடணும், பிடிச்ச பாடல்களை கேட்கணும், எல்லாத்துக்கும் மேலே நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சிரித்து நல்லா பேசணும் அப்படின்னாலே இந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிரிப்பு தான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் இல்லை, நிறைய பேர் வந்து சும்மா சொல்லலை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. அதனால் நல்ல சிரித்து ஜாலியாக இருந்தாலே போதும், இந்த இதயத்தை நம்ம நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்.

0: சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
1: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 ஆண்டு நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 19 தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1,5,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150 மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200 மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
2: மைக்ரேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக வரும். ரெண்டாவது ஓ பிளட் குரூப், பிளட் குரூப்லேருந்து ஏபி ஏபி ஓ நாலு வகை இருக்குது. இதில் வந்து ஓ பிளட் குரூப் பீப்புள்ஸ்க்கு அதிக அளவில் மைக்ரைன்ஸ் வரும். ஏன்னா இயற்கையாகவே ஓ பிளட் குரூப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யோசிப்பாங்க. பி பிளட் குரூப் பீப்புள் அதிகமாக செயல்படுவாங்க, தே ஆர் டூவர்ஸ், டக் டக் டக்குன்னு யோசிக்காமல் செயல்பட்டுருவாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓ பிளட் குரூப் உள்ளவங்க ரொம்ப யோசிப்பாங்க, தே ஆர் திங்கர்ஸ், அதிகமாக யோசிப்பாங்க, செயல்பாடு கம்மியாக தான் இருக்கும். இது அதிக யோசனை தான் வந்து மைக்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்காமல் இருக்கிறது, அதிக யோசனை, டிப்ரெஷனு, அப்புறம் கண்ணாடி போட்டு அதிகமாக வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது, கண்ணுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைக்ரைனை வந்து தூண்டும். அப்போ இந்த மைக்ரைன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நெத்தியில் ஈர துணி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கண்களில் ஈர துணி போட்டு தூங்கலாம். உங்கள் லீவு நாள் கிடைக்கிற டைமில் காலையிலையும் நைட்டுக்கும் ஏதாவது அருவி இல்லை மலைப்பகுதியில் போய் குளிங்க. அதாவது இடம் மாற்றத்தில் ஒரு மலைப்பகுதிக்கு போங்க, அங்கே நல்ல ஆக்சிஜன் இருக்கும், நல்ல நீர் சத்துக்கள் நிறைந்த சூழல் இருக்கும். அந்த நீரில் நீங்கள் வந்து நல்லா குளிக்கும் போது உங்களுக்கு ஆக்சிஜனும் அதிகமாக போகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், மைண்டு முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மைண்டு ஃப்ரெஷ்னஸ் மைக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குதோ அதை முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டுங்க. உங்களுக்கு இங்கே ஸ்கூலில் வேலை செய்வீங்க, டீச்சராக இருப்பீங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை எப்படி தவிர்க்கலாம் இல்லை அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுறது, யாருக்கிட்டையா சொல்கிறது, டைரி எழுதுறது, அப்புறம் எழுதின பேப்பரை கிழிச்சு போட்டுறது இல்லை எரிச்சு போட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறையும். எந்த விஷயங்கள் உங்களை வந்து ஆக்கப்பூர்வமாக வச்சுக்குதோ, எது வந்து உங்களை எனர்ஜியாக வச்சுக்குதோ, அந்த மாதிரி சூழலை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற நபர்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். உங்களை மாதிரி நல்லா வளர்ச்சியாக வேகமாக போகக்கூடிய பாசிட்டிவான நபர்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு மைக்ரைன் வந்து நல்லா குறையும். ஒரு சின்ன ஐஸ் கியூபை நெத்திக்கு சைடில் வைக்கிறது மைக்ரைனை குறைக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி, கொத்தமல்லியை தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கணும். ரெண்டாவது அந்த கொத்தமல்லியை அரைச்சி பேஸ்டாக்கி நெத்தியில் அப்ளை பண்ணணும். இது மைக்ரைனை நல்லாவே குறைக்கும். அந்த கொத்தமல்லியோடு சேர்த்து ஏலக்காய் வெந்தயம் அரைச்சி நீங்கள் நெத்தியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 45 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதும் மைக்ரைனை நல்லாவே குறைக்கும். சாப்பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும், சோம்பு அதிகமாக சேர்த்துக்கணும். இது வந்து உங்களுக்கு மைக்ரைனை நல்லாவே குறைக்கும். தலைக்கு அடிக்கடி குளிக்கலாம், இல்லை அப்படின்னா ஈர துணியை நம்ம நெத்தியில் போட்டு வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு அடிக்கடி ஸ்டீம் பாத் எடுக்கலாம். சிம்பிள் கான்செப்ட், உங்கள் தலையை சுற்றி ரத்த ஓட்டம் அதிகமாக போகணும். அதுக்கு நீங்கள் வந்து தலை குளித்தா தலையில் ரத்த ஓட்டம் போகும், இல்லை முகத்துக்கு வந்து நீராவி பிடிக்கலாம், அப்படின்னாலும் தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். இந்த விஷயங்கள் கூட அந்த உங்களுக்கு மைக்ரைனுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.

நிறைவு பெற்றது நலம் தானா? நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க நேர்களே. உங்களுக்கும் கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைக்கும், எங்களுக்கும் கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மற்ற நேயர்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இனி கேட்கலாம் இந்திய மண்ணின் பெருமை பேசும் இந்நேரம் மணித்திரு நாடு. இன்றைக்கு மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் உள்ள பிரபலமான சேலை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால்,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஒரு ஊர்ல உள்ள பிரபலமான சேலை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்லையா, மதுரையில சிறப்பா சொல்லக்கூடிய சுங்குடி சேலை பற்றி தான் சொல்ல போறேன். நிறைய சேலை வகைகள் இருந்தா கூட இந்த மதுரையில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய சுங்குடி சேலையில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.

0: மதுரை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? மல்லிப்பூ ஞாபகம் வரும், ஜிகர்தண்டா, மீனாட்சி அம்மன் கோவில். அதோடு சேர்த்து இன்னொரு பெருமையும் இருக்குது, அதுதான் சுங்குடி சேலை. சேலைனா பல வகை இருக்குது, ஆனால் இந்த சுங்குடி சேலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க கைத்தறி சேலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கையால் மட்டுமே வந்து தரித்து செய்யக்கூடிய ஒரு சேலை. அந்த சேலையில் ஆயிரக்கணக்கான புள்ளிகள் வந்து, சின்ன சின்ன வெள்ளை நிற புள்ளிகள் வந்து இருக்கும். அதுதான் சுங்குடி சேலை அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. ஒரு சுங்குடி சேலையை பார்த்தா அடடா ஏதோ நட்சத்திரம்தானா இது, வானந்தானா அப்படிங்கிற அளவுக்கு சேலை இருக்கும். ஒரு சேலையை வந்து செலவு செய்து காய போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குமோ அதே போல் அந்த சேலையை பார்க்கும்போது, சின்ன சின்ன புள்ளிகளை பார்க்கும்போது நிறைய நட்சத்திரங்களை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். துணியின் ஆயிரக்கணக்கான சிறு பகுதிகளை கையால் சுண்டி நூலால் கட்டி அப்புறம்தான் வந்து சாயம் ஏற்றுவாங்களாம். அப்படி கட்டக்கூடிய இடங்களில் வந்து சாயம் படாது. பின்னர் அந்த நூலை கட்டி பிறகும் வந்து சாயம் ஏற்றுவாங்க. அப்புறம் நூலை அவிழ்த்தாங்கன்னு சொன்னால் வெள்ளை நிற புள்ளிகள் வந்து உருவாகும். அதுதான் சுங்குடி சேலையோட சிறப்பு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அந்த சேலையை பற்றி. அதுக்கு முன்னால்
1: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
4: நாகர்கோவில்
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
7: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
6: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
8: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
6: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
9: இசைமலை

நேரம் 2:31 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எண்கள் சொல்லிடுறேன், 9443-60794. திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பாடல் கேட்கலாம். இன்றைக்கு வந்து 1 மணி நேரம் நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம். மணித்திருநாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சியில் 4:02 பொதிகை தும்பியில் எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேம் ஷோவில் வந்து கலந்துக்கலாம். பொதிகை தும்பியில் எங்கள் வீட்டு குட்டீஸ் நிறைய கதை பாட்டு விடுகதை இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 5:02 அருமொழிகள் இருக்குது. இன்று 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நீதிநெறி விளக்கம் கூறும் கல்வியின் சிறப்பு குறித்து சொல்லுவாங்க. நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை சுங்குடி சேலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. மதுரையோட சுங்குடி சேலைகள் வந்து மதுரையின் பாரம்பரிய சிறப்புக்கு ஒரு அடையாளமாக வந்து சொல்கிறாங்க. சுங்கு அப்படின்னா தெலுங்கில் வந்து புடவையின் மடிப்பு அப்படிங்கிறது தான் பொருள். மென்மையான பருத்தியிலான துணியால் நெய்யப்படுது. பல வண்ண பின்புலங்களில் வெண்மையான புள்ளிகள் காணப்படுறது தான் இதோட சிறப்பம்சம். மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இந்த சேலைகள் வந்து உற்பத்தி செய்வாங்க நெய்வாங்க. அது வந்து சிங்கப்பூர் மலேசியா மற்றும் உலக சந்தையில் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு மதுரை சுங்குடி சேலை.

நேரம் 2:38 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை சுங்குடி சேலை பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுங்குடி சேலை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த சுங்குடி சேலைக்கும் ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. சௌராஷ்டிரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து மஸ்லின்னு சொல்லக்கூடிய துணி வகைகள் செய்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. பட்டு மற்றும் கரிகை ஆடைன்னு ஒன்று ஒரு வகை இருக்குது, அதாவது ஆடை வகைகளில் கரிகை ஆடைன்னு இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலே கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட்டு மற்றும் கரிகை ஆடைகளில் மிகவும் விருப்பம் கொண்ட திருமலை நாயக்கர் அவர்கள் வந்து மதுரையை ஆண்டபோது இவ்வகை கலைஞர்களை கொண்டு தமிழ்நாட்டுக்கும் நம்ம ஒரு சிறப்பான ஆடை ரகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான். அப்புறம் இவங்களை வச்சு தமிழ்நாட்டின் பருத்தி இலைகளோட பட்டு ஜரிகை இலையும் சேர்த்து சுங்குடி அப்படிங்கிற புது துணி வகையை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. திருமலை நாயக்கர் அவங்க மதுரை ஆண்டபோது இந்த வகையான சேலை வந்து அப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சுது. அதாவது அவங்களுடைய கலையை தமிழ்நாட்டு பாரம்பரியத்தோடு சேர்த்து வந்து செஞ்சுருக்காங்க. நாட்டுப்புற பாடல்களை இடம்பெற்ற இந்த சேலைகள், பொதுவாக நாட்டுப்புற பாடல்னு சொன்னாலே இந்த சேலை வந்து இருக்கும். சுங்குடி சேலை ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் துணி வகைகளான பாந்தினி அல்லது பந்தேஜி புடவைகளுடன் ஒத்து இருக்கும்னு சொல்கிறாங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேரம் 2:45. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கு மதுரை சுங்குடி சேலை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண சுங்குடி சேலையில 5,000-8,000 வரை சின்ன சின்ன முடிச்சுகள் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை அவங்க உருவாக்குறதுக்கு எவ்வளோ கடினப்பட்டு உழைப்பாங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா இந்த நிறங்களில் பெரும்பாலும் சுங்குடி சேலைகள் இருக்கும். மதுரை சுங்குடி சேலைக்கு புவிசார் குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஜிஐ டேக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த கலை மதுரையின் தனித்துவமான அடையாளமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சுங்குடி சேலையில் மதுரைன்னு சொன்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து

சிறப்பான விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் இந்த சுங்குடி சிலையும் ஒன்று, அதுவும் புது புவிசார் குறியீடும் இதுக்கு அந்த அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. முன்னொரு காலத்தில் வைகை ஆற்றங்கரையில் வெண்மையான துணிகள் வந்து காயப்பட்டிருக்க போது, காய போட்டிருப்பாங்கள்ல, அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஆற்றங்கரையில் பனிப்பொழிவு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு அந்த உற்பத்தி, நெசவு தொழில் உற்பத்தி வந்து இருந்திருக்கு.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்.

0: அப்ளை.
1: இன்றைக்கு மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் மதுரை சுங்குடி சேலை பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சுங்குடி சேலை வெறும் ஆடை அல்ல, மதுரையின் வரலாறு, சௌராஷ்டிர மக்களின் உழைப்பு, கைவினை கலைஞர்களின் பொறுமை, தமிழர் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். சுங்குடி சிலையை பார்த்தா அதில் உள்ள புள்ளிகள் ஒவ்வொரு கலைஞரின் உழைப்பு அப்படின்னு தான் நம்ம எண்ணி பார்க்கணும்.

மணித்திருநாடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. மொத்தத்தில் மதுரை சுங்குடி சேலைங்கிறது டை அண்ட் டை, அதாவது மெழுகு அச்சுமுறையை பயன்படுத்தி கைவினை கலைஞர்களாக செய்யப்படுற ஒன்றா இருக்குது. குறிப்பாக வெப்பமான கால சூழ்நிலைக்கு உகந்த ஆடை இந்த சுங்குடி சேலை. இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை சுங்குடி சேலை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3:02 கொக்கு நேர்விருப்ப பாடல்கள் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் தான்

நினைக்காதீங்க, நீங்க பாடல் இப்பவே அனுப்ப ஆரம்பிக்கலாம். நான்கு மணி வரைக்கும், 3-ல் இருந்து 4 மணி வரைக்குமே உண்டு. இங்க 1 மணி நேரம் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடல். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து குக்கு நேர்வுப்ப பாடல்கள்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு

வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 3வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலை பண்பலை 102.6 இது குக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் அந்த பாடலோட திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் பண்ணி நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். இல்லை எனக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாய்ஸ் நோட் மூலமாக குரல் பதிவு, தெளிவாக குரல் பதிவு செஞ்சும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 944-33-6-0-794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை தெளிவாக டைப் பண்ணியோ அல்லது குரல் பதிவு செஞ்சோ அனுப்பலாம். ஆமாங்க, சொன்னால் மட்டும் போதாது, டக்கு டக்குன்னு செஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பாடல்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருடைய பாடல் அப்படிங்கிறது எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? முதல் பாடல் என்ன படத்திலிருந்து, கும்பகர தங்கையா அப்படிங்கிற படத்தில் தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. யார்? நாஸ்ரேத் ராஜேஸ்வரன் அவங்களுடைய விருப்பமான பாடலை வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6ல. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வீரபாண்டிய புலிக்குளம், மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார், தாஸ் பாண்டியன் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய விருப்பத்திற்காகவும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கு ஒரு தாலாட்டு.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: சூப்பரான பாடல்கள், அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள்ல அடுத்த பாடல் யாருடைய பாடல்? சுரண்டிலிருந்து முகமது அன்வர் அப்படிங்கிறவங்க தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் என்னன்னு சொல்லிட்டாங்க, நான் படம் சொல்ல மறந்துட்டாங்க. இருந்தாலும் நான் விடுவேனா கண்டுபிடிச்சிட்டோம்ல, பாட்ஷா படத்துல தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களோட விருப்ப பாடல்னாலே ஒரு அட்டகாசமா தான் இருக்கும். திடீர்னு ஒரு அடி விழுத பாடல், திடீர்னு ஒரு மெலடி சாங், அடுத்து யாருடைய பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்க போறோம். மாரி சிவனாடானூர்ல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த படத்துல இருந்து? பார்வை ஒன்றே போதுமே.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம நிலை இப்ப ஜொலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல், திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள்.

இனிமையான பாடல்களோட உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இது குக்கு. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், என்னோட பாடல் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வருங்க, ஆனால் எப்போ வரும் தான் எனக்கும் தெரியல. அடுத்ததுடைய பாடல் யாருடைய பாடல்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடை சேர்ந்த சரஸ்வதி பாபு அவங்களுடைய விருப்பத்திற்காக சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

கூக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. நிறைய பேர் நம்மளோட பாட்டை எப்படியாவது போட்டுற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மெசேஜை ஒரு டைம் நீங்கள் அனுப்புனாலே போதும், அதே மெசேஜ்

மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாட்டு சீக்கிரமாக வரும்னு நீங்கள் நினைக்கிங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அடுத்ததுடைய யாருடைய பாடல்? கயத்தாறு பிரகாஷ் அவங்களுடைய விருப்பமான பாடல். எந்த படத்துலேருந்து? தர்மதுரை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

3:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். மெலடி சாங் மட்டும்தான் கேட்பீங்களா, இல்லை நாங்களும் கொஞ்சம் அடி விழுற சாங்லாம் கேட்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தலவாய்புரம் சங்கரலிங்கம் பீஸ்ட் படத்துல இருந்து.

அட்டகாசமான பாடல்கள், அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக நிறைய நேர்கள் பாடலை அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தது யாருடைய பாடல்? வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம ரகசியமாக வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், சில நேரங்களில் அதை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கோடம் பாக்கம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஹரிணி இடையர் தவணையிலிருந்து.

குகு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 சூப்பரான பாடல்களை நேர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாம எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடலை விரும்பி கேட்டுருக்கிறாங்க. சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து யார் அப்படின்னா மூர்த்தி சார். ஸோ மூர்த்தி சார் அவங்களுடைய விருப்பத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்குது. எந்த படத்துல இருந்து? பாண்டிய நாட்டு தங்கம்.

இன்று மாலை 5:02 நம்ம நிலை பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள். ஆமாம் குட்டீஸ், அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், அப்புறம் விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய தனி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதுவும் ரொம்ப ஜாலியாக வெளிப்படுத்தலாம். ரொம்ப சீரியஸ்லாம் நீங்கள் பேச வேண்டாம். உங்களுடைய மழலை குரலில் ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம். ஸோ நீங்கள் பேசுகிறத எல்லாரும் கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதனால் மறக்காமல் கால் பண்ணி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் குட்டீஸ் உங்களுடைய குரல் பதிவை தெளிவாக பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 944-33-60-794. ஓகே குக்கு, நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருடைய பாடல்? உடன்குடி செல்வன் ராஜபூபதி அவங்களுடைய விருப்பமான பாடல். எந்த படத்திலிருந்து? கோரிப்பாளையத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடன்குடி செல்வன் ராஜபூபதி அருண்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினை

குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இல்லைங்க, மதியம்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களா? ஓகே, டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், இனிமேல் டீ குடிக்க போகிற அனைத்து நேயர்களுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 மணி வரைக்கும் நம்ம நிலை பண்பலை 102.6 பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 3, 5 நம்பர் விழுந்துச்சுன்னா நாங்கள் கேள்வி கேட்போம், என்னன்னாலும் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லணும். இதே 2, 4, 6 விழுந்துச்சுன்னா நீங்களும் என்னன்னாலும் கேள்வி கேட்கலாம், ரொம்ப ஜாலியாக நகைச்சுவையாக ரொம்ப சூப்பராக வந்து பேசி கொண்டு போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு விளையாடுறதுக்கு உங்கள் கூட ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
1: தங்க கல்யாணி.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள நேயர்கள் கால் பண்ணலாம், 0462-256-1132, மற்றும் ஒரு எண் 0462-256-1133. சொல்லுங்க தங்க கல்யாணி, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா?
1: பார்ப்போமே.
0: வணக்கம்,
1: யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம் யா, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும். காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார், காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார், உங்களுக்கான நம்பர்
2: ஒரு வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துடலாமா?
2: பாத்துலாம் சார், நான் பார்க்க முடியாது, நீங்க பாருங்க.
0: அப்படியா? இல்லையே, நீங்களும் நினைச்சாலும் பாக்கலாம், பாருங்க.
1: நீங்க ஞான கண்ணால பாருங்க.
0: ஆமா, நம்பர் 4. ஆஹா,
2: 4, வெரி குட்.
1: எடுத்து எடுப்பலே நீங்க தானா? சரி,
0: வெரி குட் வர, வெரி குட் வர சொல்லிட்டாங்க பாருங்க.
1: ஆ பாருங்க, அதானே எங்கள மாட்டி விடுறதுனா சந்தோஷமா வாங்க.
2: ஒரு பாட்ட வந்து நான் சொல்லும் போது சந்தோஷமா பாடணும்,
1: எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எங்க கிட்ட கேக்கலாமா? நாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள்.
2: என்ன பாட்டு
1: சொல்லுங்க?
2: அப்படியா?
0: நம்பர் சொன்னதான பாட்டு பாட முடியும்.

0: நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
1: அவ்வளவுதானா?
0: இன்னைக்கு
2: உங்க வாயில சிக்கிருங்க முதல்ல சொன்ன சாங்கே ஓகே
0: தான்.
1: உங்க சாய்ஸ்
2: உங்க சாய்ஸ். சரி பாடுவோமா?
1: பாடிடலாமா? ரெடி, 1 2 3
2: நம்பர் சொல்லுங்க.
0: இசையமைக்கலாமா?
2: நீங்க தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? எனக்கு மெட்டே வர ஞாபகம் இல்ல.
0: ரெண்டு
2: தோல்வி நிலை என நினைத்தால் ஐயோ சிரிப்பு வருதே, அழுகல வரணும். மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நஜம் அவர் சிரிக்கிறாரு, நானும் சொன்னா சிரிக்கிறாரு.
0: மூணு
1: விடுதலையே இந்த வாழ்க்கை,
2: அதுக்கும் சிரிப்பு தான் வருதா? தோல்வி நிலை என நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? போதுமா சார், கண்ணீர்லாம் வந்துட்டு சார், விட்டுருங்க.
1: அவ்வளவுதானா?
2: என்னோட பாடிட்டேன் நானு.
0: அவங்க போதும்ட்டாங்க, ஆனா ஒண்ணே ஒண்ணு கேட்க நீங்க அது பதில் சொல்லிட்டா போறோமா?
2: சொல்லுங்க.
0: ஒரு பொண்ணு வீட்டுல வச்சு கல்யாணம், மாப்பிள்ளைய வேணும்னு நினைச்சு கூட்டு போயாச்சு. ஒரு பாட்டு போட்டாங்க, இல்ல நான் ஊருக்கு போறேன்னு திரும்ப வேன்ல ஏறி உட்காந்து தரும் மாப்பிள்ள. என்ன பாட்டு போடுறவங்க போட்டேன கேசட்டும் ஜிக்கிக்கிட்டு.
2: அச்சோ போட போட புண்ணாக்குன்னு சொல்லிட்டாங்களா?
0: அப்படினால அவர் தங்கி இருப்பாரு. அதையும் தாண்டி
2: புனிதமான பாடல் என்னவோ.
1: மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.
2: வாங்க மச்சான், வாங்க வந்த வழிய பார்த்து.
1: ஐயோ
2: அச்சோ,
0: இவர் வேன்ல ஏறி கோவப்பட்டு
2: போயிட்டாரா? சரி, அப்புறம் வேற என்ன பாட்டு போட்டு திரும்ப கூப்பிட்டாங்க?
0: ஒரு
2: மார்க்கு வெரி குட் குட்டு கிடையாது.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா, வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
1: மாணிக்கவாசகம்
2: சார்,
1: உங்களுக்கான நம்பர் என்ன? மறுபடியும் நாலு தான் விழுந்திருக்கு.
2: மறுபடியும் நாலு தான், நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க.
3: நான் தான் கேட்கணுமோ?
1: என்னன்னைக்கு ஒரே நாலா நம்பரா வந்துட்டு இருக்கு, என்னன்னு
3: தெரியல.
2: நாலும் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க.
1: ஆமா
3: அம்மா,
1: சரி தெரிஞ்சுக்கிடுவோம், சொல்லுங்க.
2: என்ன
1: செய்யணும்?
3: அதாவது அகலம் ஒரு குண்டு, அந்த குண்டுல 1000 ஓட்டை.
1: விடுகதையா?
3: ஆமா.
2: ஓ,
3: ஏதாவது
1: என்னாச்சு?
3: ஒரு பொருள் தான்.
1: சரி,
3: அது கோயிலுக்கு அது உகந்தது.
1: கோயிலுக்கு உகந்ததா?
3: ஆமா.
2: இது தீச்சொட்டி?
3: என்னமா, அது இல்ல.
2: அது இல்லையா?
1: கோயில்ல இருக்கும்
3: அது 1000 கண்ணு.
2: ஒரு குண்டு ஆனா அதுல 1000 கண்ணு, என்னது இருக்கும்? அதான் தீச்சொட்டி அப்படிதான் இருக்கும், ஓட்ட போட்டுதான் வச்சிருப்பாங்கல்ல.
1: வேற ஏதாவது சொல்லலாமா? க்ளூ கொடுக்கலாமா?
2: வேற ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
3: எடுத்துட்டு
2: போவாங்க.
3: சரிமா, நல்லது.
2: நான் சொல்லிட்டேன்.
3: நன்றி.
2: நன்றி.
3: நன்றி.
4: ரொம்பவே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி தாயம் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப அட்டகாசமா நேயர்கள் வந்து ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா வித்தியாசமான முறைகளில் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு என்ன கேட்க போறாங்க, யாரு பேச போறாங்க? வணக்கம்.
1: ஓஹோ,
0: நான் என்று ஆரம்பிக்கும் என பாடலா? நாம் பொல்லாதவன்
2: நானே
1: நானா,
2: நான் மட்டும்தானா?
0: நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நிலைமை. இன்னும் எத்தனை வேணும்?
2: இன்னும் ரெண்டு.
0: நாங்க
2: நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாலும் தெரிஞ்சு சரி. அடுத்தது
0: ஒன்னு வேணுமோ?
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். அப்போ தேங்க்யூ சோ மச். அப்ப மார்க் எனக்கு தந்துட்டீங்க.
1: தேங்க்யூ
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பு பூபாலர்களுக்கும் அன்பு சௌகரிய அவர்களுக்கும் மலை வணக்கம். எந்தெந்த அன்பான குற்றாலம் அம்பலவானன் பிறகு
2: நம்பர் நல்லா இருக்கும். இது உங்களுக்காக நம்பர் விழுந்தாச்சு.
0: மறுபடியும் ஆறு. என்னது இது?
2: என்னது எல்லாரும் சொல்லி வச்சுட்டு வராங்க போலயே.
0: அப்பள புள்ள நாலு நாலு, இப்ப புள்ள ஆறு ஆறு. என்ன நடக்குதுங்க சொல்லுங்க சார். என்ன செய்யணும்?
3: நான்
0: சாப்பிடக்கூடிய உணவின் பெயரா?
2: உணவு
0: எழுத்தையும்
2: எனக்கு வேற ஒண்ணு தெரியுது, ஆனா அது கடைசி எழுத்து எடுத்தாதான் வருது சாப்பிடக்கூடிய உணவு.
0: இல்ல இல்ல இல்ல, இவங்க சொல்றது முதல் ரெண்டாவது எழுத்தும்
2: ரெண்டும் ரெண்டையும் மூணையும் தூர தூக்கிட்டா சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு பெண்ணோட பெயர் வரும்.
0: சப்பாத்தி போட்டு பாருங்க.
2: சப்பாத்தி வருமா?
1: சப்பாத்தி
2: தோசை இட்லி
1: சதின்னு
2: வரும். அஜிஜோ வேண்டவே வேண்டாம்,
1: சரி பண்ண வேண்டாம்.
2: அதான் யாரையும் சரி பண்ண வேண்டாம்.
0: பாயாசம்.
2: பாயாசம்ல என்ன வரும்? பாம்ல வரும். பாமான்னு வராதே,
1: போட்டாதான் உண்டு
2: அதானே.
0: அப்புறம் வேற என்ன குடுக்கறது? லட்டு. அவியல் பொரியல்
2: அதிரசம் அப்படி யோசிங்க சார். அதிரசம் தட்டை
3: முறுக்குன்னு
2: யோசிங்க. சொல்லுங்க.
3: அதே மாதிரி உணவுதான்
2: நீங்களே சொல்லிருங்க.
3: ஆமா,
0: நீங்க உட்கார்ந்து ரொம்ப நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கணும்.
3: முதல்ல சொன்னது ரெண்டாயிரத்தி

0: தான் இருக்கணும்.
1: இதுக்கு நம்ம சொல்லுக்கு சொல் இனிமே
2: கேட்க கூடாது. சொல்லுங்க சார்.
1: விடை தெரியல, நீங்களே சொல்லுங்க.
2: செய்யக்கூடிய சாப்பாடுன்னு எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கலாம்ல.
1: நன்றி சார்
2: நிகழ்ச்சிக்கு. சொல்லுக்கு சொல்லி யோசிக்கிறதுக்கு இனிமேல் யாராவது பிறந்து வந்தாதான் சார் உண்டு.
1: வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி சார் நிகழ்ச்சியில.
2: நன்றி சார். நன்றி.
1: நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பொற்காலம் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: பொதுகி தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில. அடுத்ததா யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா?
2: கேட்டலாமே.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யார சொல்றீங்க? பூபாலன் சாரா? தங்க கல்யாணியவா?
3: இல்ல, ரெண்டு மேடமும் சாரும் நல்ல நேச்சர், சூப்பரா இருக்கு மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: இப்ப உங்களுக்கு நம்பர் ஆறு
2: நம்பர் ஆறு தான் இருக்கு. கேள்வியை நீங்க தான் கேட்கணும்.
3: என்ன கேள்வி கேட்கலாம்?
1: இப்பொழுதுதான் தாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: சரி சார் மேடம், ஒரு கார் பேய்கிட்டே இருக்கு இடையில நின்னுட்டு, ஐயா நின்னது
1: ஒரு கார்
2: பேய்கிட்டே இருக்கு இடைவெளியில நின்றுச்சு.
1: டீ குடிக்கிறதுக்காக நின்று போங்க.
3: இல்ல.
1: அல்லது வண்டி பஞ்சர் ஆயிருக்கும்.
3: இல்ல.
2: பிரேக் போட்டுருப்பாங்க.
3: இல்ல மேடம்.
2: கார் பேய்கிட்டு தான இருக்கு.
1: இல்ல, திடீர்னு நின்னுட்டா போ.
3: இடையில நின்னுட்டு தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டது.
2: பெட்ரோல் காலி ஆயிட்டு.
3: இல்ல.
1: என்னடா இது? எதுக்குமே இல்ல அப்படின்னா அந்த கார்
2: பிரேக் இருக்கு, பிரேக் இருக்கு, பஞ்சர் இல்ல, டீ குடிக்க நிப்பாட்டி இருக்காங்க, பெட்ரோல் இல்ல, கார்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்களே சொல்லிருங்க.
1: ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
3: அது அது ஏன்னா சார்ஜ் வண்டி, அதனால சார்ஜ் போட்டா தான் கார் ஓடும்.
2: எலக்ட்ரிக் கார். சரி மார்க், உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க.
1: ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டீங்க.
2: அததான்,
1: நாங்க இன்னும் பெட்ரோலே
2: தான் இருக்கோம், டீசல் பெட்ரோலே தான் இருக்கோம் நாங்க இன்னும்.
1: நன்றி சார்.
2: நன்றி சார். நன்றி.
1: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: பரமன்குறிச்சியில சுகன்யா.
2: சுகன்யா.
1: சுகன்யா மேடம், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்துறலாமா? மூணு. அப்பா
2: அப்பாடா, நல்ல குளிக்கிட்டு தர போட்டீங்க.
1: ஆமா ஆமா, நல்ல போட்டுச்சு.
2: சரி, கேள்வி கேட்கலாமா? படம் பேரு, அதே நேரத்துல அது வந்து ஒரு டைரக்டர் பேரு, அப்படி இருக்கணும். அப்படி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா?
1: படம் பேரும் டைரக்டர் பேரும்
2: ஒண்ணா இருக்கணும்.
1: கேள்வி புரிஞ்சிட்டா?
2: ஒரு படம் பேரை சொன்னீங்கன்னா அது ஒரு டைரக்டர் பேரா இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி ஒரு அப்படி தெரிஞ்சா ஏதாவது இருந்தா யோசிச்சு சொல்லுங்க.
1: எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்த மாதிரி இருக்கா?
4: பிரியமான தோழி.
2: அப்படி ஒரு படம் பேர் இருக்கு. சரி, டைரக்டர் பேர் இருக்கா?
1: அதே படத்து பேர்ல டைரக்டர் பேரும் இருக்கணும். இப்ப விஜயகாந்த் படம் ஒண்ணு உண்டு எனக்கு தெரிஞ்சு.
2: ஓ,
4: விஜயகாந்த் படம் வந்து
1: அந்த படத்தோட பேரும் அந்த டைரக்டர், ஒரு படத்தோட டைரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த டைரக்டரோட பேரும்.
4: சரி, அது கேப்டன்.
1: கேப்டன்.
4: கேப்டன்.
2: கேப்டன் ஒரு டைரக்டர் இருக்காரா?
1: வச்சிடுங்களே.
4: ஆமா,
2: கேப்டன் ஒரு டைரக்டர் இருக்காரா? எனக்கு தெரியல. சும்மா
1: வச்சிடுங்களே சொன்னேன்.
4: இல்ல இல்ல
2: இல்ல இல்ல.
1: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுங்க. அதாவது பேரரசு எடுத்துக்கலாமா?
2: பேரரசு எடுத்துக்கலாம். பேரரசு வந்து படம் பேரு, டைரக்டர் பேரு.
1: டைரக்டர் பேரும் பேரரசுல இருக்குது, படம் பேரும் பேரரசு.
2: அதே மாதிரி படம் பேரு, டைரக்டர் பேரு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லனா அடுத்த நேரத்தை கேப்போம்.
1: இல்ல, அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்.
4: சரியா? எனக்கு தெரியல. அடுத்த நேரத்தையே கேளுங்க.
2: ஓகே, தேங்க்யூ.

நன்றிம்மா, நன்றி. ஓகே, அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பாடலை கேட்டு வந்துடலாம். என்ன படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சதந்திரம் அப்படிங்கிற படத்தில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன்.

0: நம்ம நலிபண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பில தாயம் விளையாட்டு அட்டகாசமா நேர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, கூடவே சூப்பரான பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து யாரு விளையாட போறாங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
0: பேசுங்க, கேக்குது.
1: பூலோகத்தில் இருந்து அழகப்பன்.
0: ஆஹா,
1: நாங்கெல்லாம் எந்த உலகத்துல இருக்கோம்? ஒரே மாதிரி இருக்கணும். பேரரசு சொல்லிட்டோம்,
0: இருக்கீங்களா
1: இந்திரலோகத்துல இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி சரி, நிஜமான ஊர் பேர் என்னது?
0: என்ன
1: தெளிவா இருக்காங்க பாருங்க. ஆமா,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: ரேணுகா தேவி.
0: உங்களுக்கான நம்பர்.
1: வணக்கம்.
2: ஒரு மருமகன் வந்து மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தானா.
1: மருமகன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டாங்க. சரி,
2: ஆமா.
1: மருமகன் அவன் இவன் சொல்லலாமா? ஐயோ பாவம்.
2: சரி, நான்
0: மாமியார்
2: வந்து சாப்பிட கூப்பிட்டாங்களாம்.
1: சரி,
2: ஐயா பால் மூலம் வந்த பிறகு சாப்பிட போறீங்களா இல்ல இப்ப சாப்பிட போறீங்களான்னு
1: கேட்டாங்களாம்.
2: அப்ப அந்த உடனே நம்ம இதுக்கு இப்ப சாப்பாடு சாப்பிட்டு பால் மூலம் வந்த பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு
1: நினைச்சுக்கிட்டாரான்
2: அவரு. அப்ப அந்த உடனே திரும்ப மச்சினைமார் ரெண்டு பேரும் வந்தாங்களாம். அந்த உடனே அங்கோடி இங்கோடி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்களாம்.
1: சரி,
2: அந்த உடனே மாவுங்க நினைச்சுட்டாங்களாம், என்னடா பாலும்பழம் வந்து சாப்பிட சொன்னாங்க, இப்போ இப்படி ஒண்ணும் தராம சாப்பாடு தராங்களேன்னு நினைச்சாங்களாம். அதனால சரி நம்ம எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட மனசு இல்லாம பால் மூலம் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு மிச்சம் இருக்கு தேவை. ஆனா இந்த மச்சினமார் பேரு ஒரு ஒருத்தன் பேரு பாலா ஒருத்தன் பேரு பழமா.
1: ஓ,
2: ஓடி ஓடி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க.
0: ஐயோ,
1: அச்சோ.
2: அவங்க அதுக்குதான் பால் மூலம் வந்த பிறகு சாப்பிடுறீங்களான்னு
1: கேட்டிருக்காங்க. ஐயோ, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, கேள்வி என்னது?
2: பால் மூலம் கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு
1: நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப கேள்வி என்னது?
2: இப்ப கேள்வி என்னன்னா, சாப்பாடு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு பால் மூலம் தருவாங்களோ நினைச்சு சாப்பாடு மிச்சம் இருக்குன்னு சொன்னாங்களாம்.
1: சரி,
2: அதனே சாப்பாடு மிச்சம் இருந்தாக்கி அவரோட மனைவிய பேர சொன்னோடனே பயந்து போய் மிச்சம் வைக்காம சாப்பிட்டாங்களா. மனைவியோட பேர் என்ன பேரா இருக்கும்?
1: மனைவியோட பேர் என்னமா இருக்கும்? சத்தியமா யோசிக்கவே முடியல, நீங்களே சொல்லிருங்க.
2: பயந்து போய் சாப்பிட்டாரு மனைவியோட பேரை கேட்டு.
1: தெரியல.
2: சாப்பாடு
1: மிச்சம் இருந்ததான் வாரியல் இருக்கு
0: அப்படின்னாங்க.
1: சாப்பாடு மிச்சம் இருந்ததான்
2: வாரியல் இருக்கு. பேரு பாலும்
0: பழமும்
2: மிச்சம் வச்சா சாப்பிடுறதுக்கு வாரியல் இருக்குன்னு சொன்னோடனே பயந்து
1: சாப்பிட்டுட்டாரா?
0: சரி, இதெல்லாம் எப்படி
1: உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிக்கீங்கன்னு தெரியலையே.
2: இது எங்க அப்பா சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது.
1: அதானே
2: 30 வருஷத்துக்கு முன்னே சொல்லி கொடுத்தேன்.

0: அப்பாவோட நினைவோட விடுகதை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க.
1: நிறைய இருக்கு, இன்னும் இதுலயும் கொஞ்சம் காமெடி இருக்கு, நீங்க கேட்டா ரொம்ப நேரம் அவங்களுக்கு.
0: சரி, நம்ம இன்னொரு நாள் கதை கதை கேப்போம், இன்னைக்கு விளையாடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.
1: சரி, ஓகே, நன்றி.
2: சோ ரொம்ப சூப்பரா வந்து விளையாடி இருக்காங்க. அடுத்து யாரு?
0: நான் பெறம்படின்னு சொன்னேன், பாத்துக்கோங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு,
2: முள்ளக்காடு பாபு
0: சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். உங்களுக்காக ஒரு நம்பர்
3: சொல்லுங்க.
0: நாலு கேள்வி கேளுங்க. என்னாச்சு இன்னைக்கு? எல்லாம் உங்களுக்கே தானா?
2: சரி, விளட்டோம் இன்னைக்கு நேயர்களுக்கு.
3: தெரியா?
0: சரி சொல்லுங்க, நாங்க சிரிக்க ட்ரை பண்றோம்.
2: ஒருவேளை
0: கொடக்காலானா இருக்குமோ?
2: இல்ல,
0: தெரியலையே.
2: பொண்ணு வந்து டப்பால வச்சிருப்பாங்கல்ல, அடைச்சு வச்சிருப்பாங்க.
0: பொண்ணு பல்லக்கில தானே தூக்கிட்டு போவாங்க?
2: இல்ல, பொண்ணுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வரது தங்கமா இருக்கும்.
0: ஓ, தங்கமா? அப்படி இருக்காது, நீங்களே சொல்லுங்க. கூரப்பட்டு உடுத்தி இருந்தாங்க, அதனால அவங்க நினைல.
3: பொண்ணு
0: மாப்பிள்ளன்னு
2: கதை சொல்லி கலக்குறாங்க. 102.6 உடன்

0: ஒதுங்கி தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்து யாரு விளையாட போறாங்க? வணக்கம்.
1: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான மாலை வணக்கம்.
0: யாரு மாலை வணக்கம் கூறுவது?
1: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: சேரன்
1: அப்படின்னு கூறினேன். சேரங்கசாமி என்று
2: கூறுங்க. ஓகே ஓகே ஓகே.
0: சரிங்க சார், உங்களுக்கான நம்பர் என்னன்னு பாத்திரலாமா?
1: பார்க்கலாம்
0: சார். 6
2: கேள்வி கேளுங்க.
0: கேள்வி நீங்க தான் கேட்கணும்.
1: மாட்டு டாக்டர் இல்லையா? மாட்டு டாக்டர்.
2: மாட்டு டாக்டர்
1: அவருக்கு மனிதர்கள் பார்க்கலாம் டாக்டர்.
2: ஆமா.
1: என்ன வேறுபாடுங்க?
0: மாட்டு டாக்டர்
2: ரெண்டு பேருமே ஊசி தான் போடுவாங்க, ரெண்டு பேருமே மருந்து தான் கொடுப்பாங்க.
0: இல்ல ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு?
2: அறிவுபூர்வமா யோசிக்கணுமா?
0: யோசிக்கணும். இது வந்து கடிச்சோ கிடையாது. மாட்டு டாக்டருக்கும்
1: கால்நடை மருத்துவரும்
0: கால்நடை மருத்துவருக்கும் மருத்துவருக்கும் என்ன
1: வேறுபாடு?
2: சார் அதோட சிஸ்டம் எல்லாமே வேற, ஹியூமன் பீயிங்கோட சிஸ்டம்ஸ் எல்லாமே வேற. அது எப்படி நம்ம யோசிக்கிறது?
1: நானே சொல்லிடுறேங்க.
2: சரி, அதுக்கு 4 கால் இருக்கு, நமக்கு 2 கால் தான் இருக்கு.
1: ஏன்னா பேசன் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம ஊசி போட்டு ரெடியாரு, மாத்திரை சாப்பிட்டு ரெடியான்னு சொல்லுவாங்க.
2: சொல்ல முடியும், ஆனா அனிமல்ஸ் சொல்ல முடியாது.

0: புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது.
1: சொல்லுங்க.
2: ஓடோடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பதிஞ்சோடும் சங்கிலி, அது என்ன?
1: ஓடோடும் சங்கிலி,
2: உருண்டோடும் சங்கிலி,
1: சரி,
2: பள்ளத்தை கண்டால் பதிஞ்சோடும் சங்கிலி,
1: சரி, தண்ணி,
2: அது ஆமா மேடம்.
1: அப்பாடா,
3: இவ்வளவு ஈஸியா கேட்டீங்க, ஆனா கொஞ்சம் நாங்க யோசிச்சுதான் சொல்ல வேண்டியிருந்துச்சு. சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
3: ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு
1: வந்துட்டோமா? அதுக்குள்ள
3: ஆமா, மணியை பாருங்க, 5:44 ஆக போகுது.
1: ஆஹா,
3: 4:54 ஆக போகுது.
1: மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்து நம்ம ஆன்சரும் சொல்ல வச்சாங்க.
3: அப்ப எத்தனை மதிப்பெண்கள்
1: அவங்களுக்கு? 6.
3: ஓ சூப்பர். நமக்கு
1: வெறும் 3 தான்.
3: சரி, ஒரு கை தட்டு கொடுத்துடுவோம். தப்பு இல்லையே?
1: தப்பு இல்ல, தப்பு இல்ல.
3: ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில ஜாலியா பேசலாம் குட்டீஸ்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது.

ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு குட்டீஸ்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நவநிலை பண்பலை 102.6 மணி வரைக்கும் நீங்க இல்ல குட்டீஸ்கள் அரட்டை அடிக்கும் நேரம் இது. நம்ம நிலை பண்பலை 102.6 ஆரம்ப மொழிகள். இந்த நிகழ்ச்சியில் குட்டீஸ் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் ரொம்ப ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி வெளிப்படுத்தலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவு செஞ்சும் அனுப்பலாம், இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுக்கான நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவு செஞ்சு அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டீஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குரல் பதிவை தெளிவாக பதிவு செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கேருந்து பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ். வெள்ளாங்குழியிலிருந்து காயத்ரி. கவிஸ்ரீ எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க ஸ்கூல்ல? என்னம்மா? பாட்டு பாட போறீங்களா? ஓகே, நீங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கீங்க? எல்கேஜி படிக்கீங்களா, யூகேஜி படிக்கீங்களா, ஒன்னாவது படிக்கீங்களா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சூப்பர். என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
2: பாட்டு.
1: பாட்டு பாட போறீங்களா? ம், பாடுங்க. அவ்வளவுதானா?
2: ஆமா.
1: சூப்பரா பாடுறீங்க. ஓகே குட்டீஸ், என்ன பண்ணீங்க இன்னைக்கு லீவ்ல?
2: கோயிலுக்கு போனேன்.
1: கோயில் போனீங்களா?
2: ஆமா.
1: தேரோட்டத்துக்கா போனீங்க?
2: ஆமா.
1: சரி, அங்க என்னெல்லாம் பாத்தீங்க?
2: விளையாட்டு பொருள்லாம் பார்த்தேன்.
1: அப்புறம் வேற வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் பாத்தீங்களா? தேர் பார்த்தீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரையும் பார்த்தீங்களா? பார்க்கல. எதுவும் வாங்கினீங்களா அங்கே வீட்டுக்கு உங்களுக்கு விளையாட? ஏன் வாங்கலை? ஏன் வாங்கலை?

0: ஓ, உங்க வீட்டில் நிறைய விளையாட்டு சாமான் இருக்கா? சரி, அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் தருவீங்களா? ஆ, தருவீங்களா தரமாட்டீங்களா? தருவீங்களா? ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ மூணாவது படிக்கக்கூடிய குட்டீஸ் ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க. இதே மாதிரி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைங்களை நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேச வைக்கலாம். அடுத்து பேசக்கூடிய குட்டீஸ் யார்? வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: ஹீமதாகினி.
0: என்ன பேருமா?
1: ஹீமதாகினி.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: வெள்ளாங்குழி.
0: வெள்ளாங்குழியிலேருந்து இப்போ கவிஸ்ரீ பேசுனாங்களே, உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்.
0: ஓ, நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்களா? ஓகே குட்டீஸ், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க.
1: திருக்குறள் அடிகாரம் 3, நீட்டார் பெருமை ஒழுக்கட்டு நீட்டார் பெருமை வில்பட்டு வேண்டும் கணவர் துணிவு துணந்தார் பெருமை துணிக்கூடின் வையட்டோர் எந்தாடை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தேடிடும் ஏனும் அடம் கொண்டார் பெருமை பெருங்கிட்டு உள்ளது.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: சூப்பரா வந்து பாடுறீங்க. நீ இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க லீவ்ல சொல்லுங்க? நீங்களும் போனீங்களா தேரோட்டத்துக்கு?
1: இல்ல.
0: போகலையா? ஏன், நேரம் கிடைக்கலையா உங்களுக்கு?
1: ஆமா.
0: சரிம்மா. ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ குட்டீஸ் எல்லாமே ரொம்ப, சில குட்டீஸ் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க, சில குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா அவங்க கொஞ்சம் மெதுவாக தானே பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய குரலை கேட்டாலே நமக்கு வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்து கிடைக்குங்க. அதனால தான் குழந்தைங்கக்கிட்ட நம்ம நிறைய நேரத்தை வந்து செலவழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் நண்பன் படத்திலிருந்து கீரிடையே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

0: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம், ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வைக்கால்பட்டியில இருந்து சுந்தரி பேசுறேன்.
0: சுந்தரி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: விடுகதை.
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
1: காலால் தண்ணி குடிப்பான், தலையால்
0: முட்டையிடுவான். அப்படின்னா இது வந்து தென்னை மரமா?
1: நம்ம
0: வந்து எங்க போனாலும் அதை அப்படி போட்டுதான் போவோம்.

0: இல்லையே. இன்னொன்னு, கையுண்டு கை இருக்கும் ஆனா கால் இல்ல, கழுத்து இருக்கும் ஆனா தலை இல்ல. நம்ம டெய்லர்கிட்ட போய் அளந்து தைப்போம். சட்டை கரெக்டா? சட்டை பார்த்தீங்கன்னா நாங்க என்ன வச்சிருக்கோம், கை இருக்கும் ஆனா என்ன இருக்காது, கால் இருக்காது, கழுத்து இருக்கும் ஆனா தலை இருக்குமா சட்டையில? இருக்காது. இதுதான் சட்டை. சரியா? ஓகே சுந்தரி, இன்னைக்கு என்ன பண்ணீங்கம்மா லீவ்ல? படிச்சீங்களா? என்ன பாடம் படிச்சீங்க?
1: தமிழும் இங்கிலீஷும்.
0: வெரி குட். அப்புறம்
1: சைக்கிள் அடிச்சேன்.
0: சைக்கிள் அடிச்சீங்க? உங்களுக்கு ஃபுல்லாவே பெரிய சைக்கிள் அடிச்சிருவீங்களா? பெரிய சைக்கிள் அடிச்சிருவீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட?
1: யாருமே சொல்லி தரல.
0: நீங்களா கத்துக்கிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்

0: வெரி குட். அப்புறம்
1: சைக்கிள் அடிச்சேன்.
0: சைக்கிள் அடிச்சீங்க? உங்களுக்கு ஃபுல்லாவே பெரிய சைக்கிள் அடிச்சிருவீங்களா? பெரிய சைக்கிள் அடிச்சிருவீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட?
1: யாருமே சொல்லி தரல.
0: நீங்களா கத்துக்கிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட் யாராவது உங்க பக்கத்துல நின்னு பிடிச்சிருப்பாங்களா முத முதல்ல?
1: முதல்ல எங்க அப்பா பிடிச்சது.
0: அப்படி சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு பிடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்ட ஆரம்பிச்சீங்களா? சரி, இப்போ நீங்க யாரையாவது பின்னாடி லோடு வச்சு கொண்டு போயிருவீங்களா சைக்கிள்ல? இனிமேதான் பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பேருமா?
2: கவின்.
0: கவின், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நல்லா பேசுங்க. பக்கத்துல ஆச்சு, ரொம்ப இறைச்சலா இருக்குது. எங்கம்மா? கருங்குளத்துல இருந்து பேசுறீங்க. என்ன பேர் சொன்னீங்க?
2: ஜமீன்.
0: ஜமீன், என்ன படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்களா ரேடியோல?
2: ஆமா.
0: வெரி குட். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருவோமா? ஓகே குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்லுங்க.
2: குட்டி பூனை வீட்டிலே.
0: சொல்லுங்க.
2: குட்டி பூனை வீட்டிலே குருவனரைபன் எலி பிடிக்க தெரியல. இந்த பூனை சரியில்ல. வடக்க அம்மாச்சே வாச கதையே மூடுவேன் மூடுவேன்.
0: அவ்வளோதானா? ஓகே குட்டீஸ், நல்லா பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி குட்டீஸ் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் குரல் பதிவு செஞ்சு அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 944-33-60-794. ஓகே, இனிமேல் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தர்பார் படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 5:26 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா அரட்டை அடிக்கும் நேரம் தான் இது அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆணைக்குளத்துல இருந்து பாத்திமா பேசுறேன்.
0: பாத்திமா, ஆணைக்குளம், இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நீங்க என்கிட்ட?
1: கடி இல்ல,
0: அடி
1: இல்ல,
0: படி
1: இல்ல.
0: இப்படி எதுக்குமே இல்லன்னு சொன்னா நான் என்ன பண்றது பாத்திமா? நீங்களே சொல்லுங்களேன்.
1: லைட்டி.
0: லைட்டு?
1: நைட்டி.
0: லைட்டி
1: இல்ல இல்ல, நைட்டி.
0: யோ மாடியோ, இது எப்போ நடந்துச்சு? சரி, அப்புறம்
1: ஒரு டாக்டரும் ஒரு பையனும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம்.
0: சரி, ஏன்
1: டாக்டர் வந்து இந்த பையனுக்கு வேண்டப்பட்டவங்களா?
0: சரி,
1: அப்பா இல்ல. அப்போ யாரு
0: வேண்டப்பட்டவங்க? பேஷண்ட்
1: இல்ல,
0: வேண்டப்பட்டவங்க அப்பா இல்ல. ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: எப்படி ரொம்ப வேண்டப்பட்டவங்க?
0: ரொம்ப வேண்டப்பட்டவங்களா அந்த பையன் டாக்டருக்கு?
1: ஆமா.
0: இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? பையனும் இல்லன்ட்டீங்களே. இல்ல பாத்திமா, நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. சொல்லுங்க.
1: அம்மா.
0: அம்மாவா?
1: ஆமா.
0: ஆஹா, சரி, ரைட், அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: சூப்பர் பாத்திமா. லீவ்ல என்ன பண்ணீங்க சொல்லுங்க?
1: லீவ்ல நிறைய இடத்துக்கு போனோம்.
0: நிறைய இடத்துக்கு போனீங்களா? அவ்வளோ, எத்தனை இடத்துக்கு போனீங்க சொல்லுங்க. வெளியில அப்படியே

0: போனோம் சார்.
1: மெட்ராஸ்க்கு? மெட்ராஸ் போய் நல்லா சுத்தி பாத்தீங்களா?
0: ஆமா சார்.
1: அப்புறம்
0: ராட்னம் அந்த இதுக்கெல்லாம் போனோம்.
1: ராட்டனம்லாம் போய் நல்லா ஜாலியாக சுற்றி அடிச்சிருக்கீங்க, அவ்வளோதானா? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க லீவில்.
0: ஆமாம்.
1: ஓகே, தேங்க்யூ, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: தேங்க்ஸ் சார்.
1: தேங்க்யூ. ஸோ ரொம்பவே சூப்பராக கடி ஜோக் சொன்னாங்க நம்ம ஆணைக்குளத்திலிருந்து பாத்திமா. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் முத்து கிருஷ்ணபேரியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க பேர் சக்தி முருகேஷ், 9வது வகுப்பு படிக்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஒரு விடுகதை கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம். என்ன விடுகதைன்னு கேட்கலாமா?
2: குழந்தைகளுக்கே பிடிக்காத பண் என்ன பண்?
1: குழந்தைகளுக்கு பிடிக்காத பண் எந்த பண்? அது அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுருவா?
2: Answer, school open.
1: School open? ஐயோ, இது எப்போ நடந்துச்சு? ஓகே, குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து விடுகதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததோ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பசங்க 2 படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
3: அரபு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அட்டகாசமான பாடல்களோட. குட்டீஸ் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132. இன்னொரு நம்பர் 0462-256-1133. வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 944-33-60-794. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? குட்டீஸ் உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து அத்திகா. அத்திஷா சொல்லுங்க. தீஷா, நீங்க என்ன படிக்கிறீங்க? நைன்த் படிக்கிறீங்க. அப்புறம் நீங்க ரொம்ப மெதுவா பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? விடுகத மாதிரி, ஆனா விடுகத இல்ல, அப்படிதானே? சரி கேளுங்க.
4: காலே இல்லாத டேபிள் என்ன டேபிள்?
3: காலே இல்லாத டேபிளா? அது எங்கப்பா இருக்குது கால் இல்லாத டேபிள்? உங்க வீட்ல இருக்காது?
4: அது ஸ்கூல்ல இருக்கும்.
3: ஓ, ஸ்கூல்ல மட்டும் தான் இருக்குமா கால் இல்லாத டேபிள்? அது எப்படி ஸ்கூல்ல மட்டும் டேபிள் கால் இல்லாம இருக்குது? காலே இல்லாத டேபிள், ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
4: ஒவ்வொரு கிளாஸ்லயே இருக்கும் அது.
3: ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளயும் இருக்குமா? ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளயும் என்ன இருக்குது? போர்டா?
4: இல்ல,
3: அதுவும் இல்ல. காலே இல்லாத, தெரியலேம்மா, நீங்களே சொல்லுங்களேன்.
4: டைம் டேபிள்.
3: டைம்? ஐயோ, எப்படி இப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறீங்க நீங்க? யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு?
4: எங்க ஸ்கூல்ல பிடி பீரியட்னா நாங்க விளையாடும்போது ஓஸ்லயே சொல்லோம்.
3: அதுல உன்ன புடிச்சிட்டு வந்துட்டீங்க, அதுவும் கஷ்டமானதா புடிச்சிட்டு வந்து யாண்ட சொல்லிட்டீங்க, அப்படிதானே? சரி, நான் ஒன்னு கேக்கட்டுமா? ஒட்டுவது ஒருவன், பிரிப்பது வேறு ஒருவன், அவன் யார்?
4: ஓதடு.
3: இல்லையே, ஒட்டுவது ஒருவன், அதை பிரிக்கிறது இன்னொருத்தன், அது யார்? க்ளூ? உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு கடிதம்லாம் வருமா?
4: இல்லையே.
3: வந்ததே கிடையாதா? அதான் உங்களுக்கு தெரியல. தபால், சரியா? இப்போ நீங்க தபால் போடுறீங்களா யாருக்காவது ஒரு லெட்டரு அல்லது

0: அது ஒரு சர்டிஃபிகேட்ஸு ஃபார்ம்லாம் வச்சு நீங்கள் கவரில் வச்சு ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டி தபால் பெட்டியில் போடுவீங்களா?
1: ஆமாம்.
0: அதை ஒட்டி போடுறது யார்? நீங்கள் தானே? ஆனால் அதை யார் பிரிப்பா? நீங்கள் யாருக்கு தபால் எழுதுறீங்களோ அவங்க தான் அதை பிரிப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ அதை தான் சொன்னேன், ஒட்டுறது ஒருத்தர், அதை பிரிக்கிறது இன்னொருத்தர். புரிஞ்சுதா? ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசையாக இருக்குது? சோசியல் சயின்ஸ் டீச்சராக ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்படி தானே? அப்போ நீங்கள் 11th 12th என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? இப்போவே முடிவு பண்ணிட்டீங்க, வெரி குட். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், கரெக்டாக இல்லையா? படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆசிரியருங்கிறவங்களுக்கு படிப்பு உண்டா, முடிவு உண்டா? யாருக்குமே முடிவு, படிப்புங்கிறது முடிவு கிடையாது, ஆனால் ஆசிரியருங்கிறவங்களுக்கு முடிவு கிடையவே கிடையாது. எப்போவுமே ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க?
1: மாறி மாறி வந்துட்டே இருப்பான்.
0: நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்களும் நிறையா படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போவுமே இருந்தே அதுக்கு நிறைய படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் லைப்ரரிலாம் போவீங்களா? எங்கே? ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்குல்ல லைப்ரரி?
1: ஆமாம்.
0: அதையும் கண்டுபிடிச்சி அங்கே ஒரு மெம்பர் ஆகி அங்கேருந்து நீங்கள் வீட்டில் போய் புக்கெலாம் எடுத்து வந்து வீட்டில் உட்காந்து படிக்கலாம். லைப்ரரிலையும் உங்களுக்கு லீவ் நாட்களில் போய் நல்லா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்களை படித்து நீங்கள் நிறைய நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா முத்து கிருஷ்ணபேரி தேனிஷா. என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னு கேட்டலாமா?
2: சின்சன் அம்மா வச்ச மீன் குழம்பு இனிப்பா இருந்துச்சு.
0: சரி,
2: உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க.
0: மீன் குழம்பு இனிப்பா இருந்துச்சுன்னு சொல்லி தேனிஷா சொல்றாங்க. ஏன் அந்த மீன் குழம்பு, அதுவும் அந்த அம்மா வச்ச மீன் குழம்பு மட்டும் ஏன் இனிப்பா இருந்துச்சு? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கூடிய குட்டீஸ் நீங்களும் இதுக்கு விடை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியலையே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எந்த படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ படத்துலேருந்து தான்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும மொழிகள். 5:45 ஆயாச்சு. நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? தென்காசில இருந்து. உங்க பேரு?
1: ஜெசிகா.
0: ஜெசிகா, ஜெசிகா என்ன படிக்கிறீங்கம்மா? யுகேஜி படிக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்கல்ல?
1: ஆமா.
0: ஓகே, இப்போ என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ்.
0: சொல்லுங்க கேக்கலாம்.
1: வைண்ட பாபினா, வைண்ட பாபினா, புலி புலி சாப் சாப் கிளாப் பா.
0: நல்லா பாடுறீங்க. என்ன சாப்பிட்டீங்கம்மா மதியம்? மதியம் என்ன சாப்பாடு? பிரியாணி சாப்பிட்டீங்களா? என்ன பிரியாணி?
1: சிக்கன் பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா இருந்துச்சா?
1: நல்லா இருந்துச்சு.
0: சிக்கன் பிரியாணிக்கு வேற என்னலாம் வச்சுக்கிட்டீங்க சாப்பிடுறதுக்கு? வெறும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? அக்ஷயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜபாளையத்துல இருந்து.
0: ராஜபாளையத்துல இருந்து எப்படி இருக்கீங்க அக்ஷயா?
2: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்க
2: நான் இன்னைக்கு வந்து விடுகதை கேட்க போறோம்.
0: ஆஹா, வாங்க வாங்க வாங்க கேளுங்க.
2: உலகத்திலே படிக்க முடியாத லா என்ன? லா
0: உலகத்திலேயே படிக்க முடியாத லா? என்னல்லா, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
2: க்ளூ எனக்கே தெரியலையே.
0: உங்களுக்கே தெரியலையா?
2: ஆன்சர் தெரியும்.
0: ஆன்சர் தெரியும், ஆனா க்ளூ தான் எப்படி கொடுக்கணும்னு தெரியல.

0: இல்லைங்கிறீங்களா? ஏதாவது பொருள் பேராது.
1: ஆமா
0: ஆ
1: ஆமா
0: ஐயோ, இப்போ தான் யோசனை. பெரிய வடிக்க முடியாத லா லா லா லா லா லா லா லா லா என்னலா? ஐயோ, மறந்து
1: சொல்லுவாங்க.
0: மறந்து போச்சே அச்சையா, நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: அம்பர்லா.
0: அம்பர்லா. ஆஹா, சூப்பர். அம்பர்லா உங்கள் வீட்டில் எரிச்சிருக்கீங்களா நிறையா?
1: இருக்கு.
0: பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் நிறைய லா படித்து வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில்.
1: எஸ் சார்.
0: படித்து வைக்கல, பிடிச்சு வச்சுருக்கீங்க, அப்படி தானே?
1: எஸ் சார்.
0: ஓகே, நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கட்டுமா?
1: ஆ எஸ் சார்.
0: அதாவது கொளுத்திய பின் கோடி கும்பிடு, அது என்ன? ஒரு பொருள் இருக்கு.
1: கூடமா சார்?
0: ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எப்படி, ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த விடுகதையை நீங்க? அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: ஓகே சார்.
0: தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு குட்டீஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமா ஒரு விடுகதை கேட்டாங்க இல்லையா? என்ன விடுகதை?
2: உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க.
0: என்ன விடுகதை கேட்டீங்க?
2: ஏன்னா அது ஜிலேபி. சின்ன அம்மா வச்ச மீன் குழம்பு இனிப்பா இருந்துச்சு.
0: அது ஏன்னு கேப்போமா?
2: உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க.
0: ஏன் தெரிஞ்சா சொல்லணும்?
2: ஏன்னா அது ஜிலேபி மீன், அதான் சின்ன அம்மா வைக்கும் போது இனிப்பா இருந்துச்சு.
0: அடேங்கப்பா,
2: நிகழ்ச்சி நம்பரை நீங்க இங்க அனுப்பிவிடுங்களேன். ஏன்னா எழுதேன் தப்பா வந்துச்சு, வேற ஆளுக்கு போயிட்டாதான் சொல்றேன்.
0: ஐயோ, நிகழ்ச்சி நம்பரை வேற அனுப்பிவிட சொல்லியிருக்காங்க குட்டீஸ். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், அந்த நம்பரை கரெக்டா எழுதிக்கிடுதீங்களா? நம்பர் நோட் பண்ணுறேன், நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 0462256112332. இது ஒரு நம்பர், சரியா? இன்னொரு நம்பர் 0462256113333. இப்போ நான் மெதுவாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன படத்துல இருந்து? சக்கரக்கட்டி அப்படிங்கிற படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அரும மொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ஹலோ குட்டீஸ், யாருமா பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஓகே குட்டீஸ் லைனில் இருக்காங்க ஆனால் பேச மாட்டேக்காங்க. அடுத்து கேஸ்லாம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? உங்கள் பேர் என்ன? என்ன பேர்மா? ரஷ்மிதா. எங்கேருந்து பேசுறீங்க? என்ன ஊர்மா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த்து படிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்களாம்மா? வெரி குட். அப்போ உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்லுங்க. ம், கேளுங்க, விடுகதை கேளுங்க.
1: உலகத்தில் பெரிய லா அது என்னன்னா?
0: உலகத்தில் பெரிய
1: லா?
0: பெரிய லாவா?
1: ஆமா.
0: அது என்னது, ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? தெரியலையா? அப்போ எனக்கும் தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன். ஐயோ, இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க அந்த விடுகதைக்கு விட. நீங்க பாட்டீங்களா அது, கேட்டீங்களா? ஓகே குட்டீஸ், நல்லா விடுகதை கேட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான குட்டீஸ் ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திலேருந்து கேட்டுட்டே

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் உங்களோடு கலப்பது உங்கள் கப்பில் தேவ். நேர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை மணி 6:10 பக்தி மாலை, 6:30 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். எமது நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் மாலை மணி 6:40 பக்தி மாலை, 7:00 திரேசை, 7:30 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மண் சீர்திருத்த முறைகள் உரை வழங்குபவர் கீழிகுளம் மேலாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்கள். தொடர்ந்து உளுந்து பயிரினை தாக்கும் நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். 8:00 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். 8:35 இளம் காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நீதிநெறி விளக்கம் கூறும் கல்வியின் சிறப்பு. 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களது வரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிஃபா வான்மதி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்சினர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை

9:2 இருக்கு ஆனந்த பூங்கார் நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சிகளில் பெரிதும் பேசப்படுவது அலங்காரமா அல்லது பரிமாறப்படும் உணவா? 10:2 இருக்கு மனம் விரும்புதே. 11:2 இருக்கு மணித்திருநாள் நிகழ்ச்சியில் மாஃப்லாங் புனித காடுகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் முதலில் கோலம் போட்ட அனுபவம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி. 1:10 நலம் தானாவில் ஆடு திண்டா பாலையின் மருத்துவ பயன்கள். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம். 8:05 குக்கு. 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் கம்ப ராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ செய்யும் கைவேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிசசாலமாகிய வானத்தை திறப்பார்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
0: நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது. அவன்தான் நமது பாதுகாவலன். எனவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடமே அந்த பொறுப்பை ஒப்படைக்கட்டும்.

0: நேரிலே நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
2: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள்தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியில் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு எம்ஆர்எஃப் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அல்லம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ரூபாய் 2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும்

0: நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண்புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்

அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.

0: தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில்

0: அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: அடி ராக்காய மூக்காய கூப்பாய சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைமாசம் கல்யாணம் நெல்லுக்குத்தலாங்கடியோ.
4: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றில இன்றைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர்கள் இல்லைனா குழுக்கள் தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக கடன் உதவி வந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கழகம் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினரை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை மேற்கொள்றதுக்கும் கடன் உதவி வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தனிநபர் கடன் இல்லைனா குழு கடனுக்கான தகுதிகள் மற்றும் என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன சான்றுகள்லாம் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்களோடு அப்படின்னா, விண்ணப்பதாரர் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தவராக இருக்கணும். குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்கணும். விண்ணப்பதாரர் வந்து 18 வயதிலிருந்து 60 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். தனிநபர் கடன் திட்டத்தின் கீழே சிறு வணிகம் இல்லைனா வணிகம், விவசாயம் இல்லைனா அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், அதுக்கப்புறமா மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் கடனுதவி வந்து வழங்கப்படுகிறது. ஆண்டி வட்டு விகிதம் என்ன அப்படின்னா 1.2 லட்சம் வரைக்கும் 7%, 1.2 லட்சத்துக்கு மேலே 25 லட்சம் வரைக்கும் வாங்கினா 8%, கடனை திருப்பி செலுத்துறதுக்கு எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படின்னா 3 முதல் 6 ஆண்டுகள் வரைக்கும் கொடுப்பாங்களாம். குழுக்கடன் திட்டத்தின் கீழே சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சிறு தொழிலில் வாணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.2 லட்சம் வரைக்கும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடனுதவி வந்து வழங்கப்படுகிறது. கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலம் 2.5 முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும். சுய உதவி குழு துவங்கி 6 மாதங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். திட்ட அலுவலர் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் வந்து அனுமதிக்கப்படுவாங்க. இந்த இரு பாலருக்கான சுய உதவி குழுக்களும் இதில் வந்து கடனுதவி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு 60,000 மூலமாக 2 கறவை மாடுகள் வாங்குறதுக்கு அதிகபட்சமாக 120,000 வரைக்கும் கடனுதவி வந்து வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் இதுக்கு 7%, திரும்ப செலுத்துறதுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களினுடைய இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் கடன் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த கழக இணையதள முகவரியான www.tabcedco.net இதில் போயிட்டு பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க, www.tabcedco.net இதில் போயிட்டு விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு சாதி, அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ், பிடப்புற சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, அதுக்கப்புறமா பேங்க் என்னென்ன ஆவணங்கள்லாம் கேட்கும் அது எல்லாத்தோட சேர்ந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி கடனுக்கான தகுதி மற்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் இது இந்த மேலே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இது பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் மாநில அரசினுடைய வருமான சான்றிதழ் வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரியால் அது வந்து வழங்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கெசட்டட் ஆஃபீஸர் வந்து சான்றளிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக உங்களுக்கு இந்த கடனை கட்டுறதுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆண்டிற்கு வட்டி விகிதம் 8% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21 முதல் 40 வரைக்கும் இது வந்து வாங்கிக்கலாமா? ஆல் ரைட், எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இது வரைக்கும் கேட்டோம் நம்மை சுற்றி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மண் சீர்திருத்த முறைகள் உரை, தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக உளுந்து பயிரை பாதிக்கும் நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் உரை ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மண் சீர்திருத்த முறைகள் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்கள்.
1: இப்போ நம்ம வந்து நம்மளோட மகசூல் சாகுபடிக்கு அதே மாதிரி எல்லா வந்துமே வேளாண்மைக்குமே முக்கியமான முழு ஆதாரம் வந்து மண். இந்த அடிப்படை ஆதாரம் வந்து நல்லா இருந்தால் எந்த சாகுபடியும் எந்த பயிரையும் நம்ம நல்லபடியாக பயன்படுத்திடலாம். இந்த பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மண்ணில் வந்து சில இடர்பாடுகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதை எப்படி சரி செய்யலாங்கிற பற்றியும் பார்க்கலாம். இப்போ மண்ணில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் வந்து இரண்டு வகையாக, ஒன்று பௌதீக இடர்பாடுகள், இன்னொன்று வந்து ரசாயன இடர்பாடுகள். ரெண்டு இருக்குது. இந்த பௌதீக இடர்பாடுகளை பற்றி முதல்ல பார்ப்போம். இது பௌதீக இடர்பாடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. மண்ணில் வந்து பௌதீக இடர்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்த நேரம் வந்து இந்த தண்ணி வந்து நேரம் வந்து மண்ணுக்குள்ளே வந்து சரியாக போகாது. அது வந்து என்னென்னா குறைந்த நீர் உட்புகு திறன், அதாவது குறைஞ்ச அளவில் தான் மண் நம்ம தண்ணி கட்டினாலும் தண்ணி வந்து அது வந்து மண்ணில் வந்து இறங்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்தளவுக்கு மண் அடுக்கில் வந்து ரொம்ப இறுக்கம் இருக்கும். அந்த இறுக்கம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மண் வந்து மண்ணில் இருக்க தண்ணி வந்து அந்த மண்ணில் வந்து கடந்து போகாது. பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அரை சென்டிமீட்டர் கூட மண்ணில் கிளை இறங்காது. அந்த அளவுக்கு மண் எடுக்கலை வந்து மண் வந்து ரொம்ப கடினமான தன்மை இருக்கும். அதனால் இந்த மண்ணை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நீர் தேங்காத நிலையில் வந்து வடிகால் வசதி நம்ம பயன்படுத்திக்கணும். மண்ணில் இருக்க களித்தன்மையை குறைக்கணும்னா கொஞ்சம் வேறு மணல் கலந்த மண்ணை கொஞ்சம் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழு உரம், அப்புறம் மக்களுக்கூடிய பசுந்தாள் உரம், இந்த உரங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். அதுக்கப்புறம் மேட்டுப்பாத்தியாக அமைச்சிருங்க. பயிர் வந்து பயிர் செய்யும்போது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தியில் பாறுகள் போட்டு நம்ம வந்து பயிர் செஞ்சுக்கலாம். இது வந்து இந்த குறைந்த நீர் உப்புக்கு திறனை வந்து நம்ம வந்து சீர்திருத்துறதுக்கு இது ஒரு முறை. அடுத்தது வந்து இன்னொரு பௌதீகத்தில் வந்து இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்ச மாதிரி அதே மாதிரி இன்னொன்று அதிகமாக வந்து தண்ணி போகும். அப்போ அதிகமாக தண்ணி எங்கே வந்து நிறைய இழுக்குன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை தண்ணி வைச்சாலும் காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம்னா மண்ணில் வந்து அந்தளவுக்கு மண்ணில் வந்து மணல் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். 70% வந்து மணல் இருக்கும். அப்போ என்ன ஆகும் சொல்லியாச்சுன்னா நீங்கள் போடுற தண்ணி வந்து வேகமாக கீழே இறங்கி போயிடும். அது வந்து என்னென்னு சொல்லியாச்சுன்னா சீக்கிரம் வந்து பிற வறண்டு போயிடும், காஞ்சி போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த அங்குக்கு சத்துங்களும் வந்து குறைஞ்சிரும். இது என்னமோ சொல்ல போச்சுன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே 24 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் வந்து இந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை வந்து என்ன சொல்லியா மண்ணை கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கணும். மண் இறுக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 400 கிலோ இருக்கக்கூடிய கல் உருளை இருக்குது பார்த்தீங்களா, ரோடு போடுற கல் உருளை மாதிரி, அந்த கல் உருளையை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு அங்கே இங்கேயும் வந்து நம்ம பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை ஓட்டி விட்டோம்னா கொஞ்சம் வந்து அந்த இறுக்கம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அப்போ இந்த இடர்பாட்டில் வந்து இப்போ நீச்சுன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா களிமண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது வேறு ஒன்றும் இல்லை, குளத்து வண்டல் நம்ம சேர்த்துக்கலாம். மணல் தரை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து குளத்து வண்டல் மண் தான் ஒரு நல்ல சீரமைப்புக்கு அருமையான ஒரு மண். அந்த குளத்து வண்டல் அது எவ்வளோ நீங்கள் போடணும்னா அந்த மண்ணில் இருக்க தகுந்த மாதிரி நம்ம ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டன் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு மண்ணில் கலந்து பண்ணிக்கலாம். அந்த குளத்து வண்டலில் வந்து எல்லா சத்துக்களுமே இருக்குது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அது மாதிரி அங்கக கரிமம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த மண் இதில் வந்து அது வந்து மண்ணை வளமாகவும் ஆக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தொழு உரம், அப்புறம் உயிர் உரம், மக்குற உரங்கள், இந்த உரங்களையும் நம்ம போட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எங்கே அதாவது மணல் கலந்த அதிகமாக மண் இருக்கிற இதில் வந்து

நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த சிலை வந்து சீரமைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிமண் இருக்கம் சொல்லிட்டு, இப்போ அடிமண் இருக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடிக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சுன்னா சரியான வந்து ரொம்ப பாறை மாதிரி இருக்கும் மண், அந்த மாதிரி தான் அடிமண் இருக்கம் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்கிற இடங்களில் வந்து பெரும்பாலும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சுன்னா இந்த மண்ணோட பரும அடர்த்தின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1.8 MG பெரும் மீட்டருக்கு வந்து இருக்கும். 1.8 வந்து அப்படி இருக்கக்கூடாது, நல்லா வந்து சாகுபடியில் இருக்கவங்க 1.3 இருந்தால் தான் நல்லது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.8 இருக்கும், அந்த அளவுக்கு காரணம் மண் இருக்கம். இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா இதை திருத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலாண்மை முறைகள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணலாம்னா உளிக்கலப்பை கொண்டு நீங்கள் உழுதுருங்க. இப்போ வந்து 1.5 மீட்டர் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆழம், அதை நல்லா ஆழமாக பிழைக்கிற மாதிரி உளிக்கலப்பை கொண்டு வருஷத்துக்கு 2 இல்லை 3 வருடங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து அந்த உளிக்கலப்பை பயன்படுத்தி உழணும். பிறகு அங்கக உரங்கள் அதிக அளவில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கக உரங்கள் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய எந்த உரங்களாக இருந்தாலும் அங்கக உரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி களி அடிமண்ணுக்கு வந்து செல்வதை தடுக்கலாம், இது மாதிரி வந்து இதை சரி பண்ணிக்கலாம். அடிமண் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கோடை உழவுலையும் நீங்கள் வந்து போய் பயன்படுத்திக்கணும். அந்த கோடை உழவு நல்லா ஆழமாக உழுது போட்டிங்கன்னா இந்த இருக்கத்தை வந்து நம்ம தவிர்த்தலாம். அதுக்கப்புறம் ஆழமான வந்து இப்போ வந்து அடிமணி இருக்கும் ஆழமாக வேறு போகக்கூடிய பயிர்களை பார்த்து நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ சொல்லப்போனால் மரவள்ளி கிழங்கு பருத்தி இந்த மாதிரி பயிர்கள் நீங்கள் சாகுபடி செஞ்சுன்னா இந்த இடத்துல வந்து சாகுபடிக்கு பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி வந்து இது அடிமணி இருக்க மாதிரி மேல்மண் இருக்கம் அப்படிங்கிறது இது பிரச்சனைகளும் இருக்குது. பார்த்தீங்க வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சுன்னா அப்படியே தெரியும். இதுலேயும் வந்து நல்ல செம்மண் பரப்பில் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த இரும்பு அலுமினியம் இந்த தாதுக்கள் வந்து நிறைய இருக்கும் இந்த மண்ணில். இதெல்லாம் வந்து இரு ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால வந்து இந்த மண் இறுக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெள்ளை இதில் இந்த அடிமண் இருக்க இதில் என்ன பிரச்சனை, மேல்மண்ணில் வந்து நம்ம விதைச்சிருவோம் ஆனால் வந்து அந்த அடிமண் இருக்கம் வந்து விதையை வந்து முளைக்க விடாமல் பண்ணிடும். விதை முளைப்பு திறன் வந்து குறைஞ்சி போகும். பிறகு வந்து வேறு வளர்ச்சி அது வந்து குறையும். அப்புறம் தண்ணீர் வந்து உள்ளே போகாது. நம்ம வந்து போகிறது வந்து மேல்மண்ணோடு நின்று போயிடும், தண்ணி வந்து கீழே இறங்காது. அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து என்னச்சுன்னா பயிரும் வந்து சரியாக வந்து முளை வந்து நம்ம வந்து விதைச்சாலும் முளைக்காது, அப்படியே முளைச்சாலும் சரியாக வேர் வந்து சரியாக வந்து வளராது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. சரி, இதை மேலாண்மை முறையில் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி வச்சுன்னா கொஞ்சம் ஈரப்பதத்தில் வந்து நம்ம வந்து நல்லா உழுது போட்டுருவோம். அப்புறம் வந்து 1 ஹெக்டேருக்கு 2 டன் அளவில் வந்து சுண்ணாம்பு பயன்படுத்திடணும். அதை வந்து அந்த மண்ணில் போட்டிங்கன்னா அந்த இறுக்கத்தை வந்து குறைக்கலாம். பிறகு தொழு உரம், இப்போ தொழு உரம் வந்து கிட்டே இருக்குது 10 லிருந்து 15 டன் வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னை நார்கழிவு உரம் 1.5 டன் அது மாதிரி பார்த்திங்களா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மண்புழு உரம் அந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து அங்கக உரங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மண்ணில் வந்து நல்ல பொடி விதைகளை வந்து விதைக்கினா வந்து முளைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா மண் இருக்கும். அதனால் நல்ல பரும் விதைகளாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பயிர்களை வந்து சாகுபடி செய்யணும். அப்புறம் வந்து இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதன் மூலமாக வந்து நம்ம வேளாண்மை முறையை பயன்படுத்தி வந்து இதை சரி பண்ணலாம். இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை நஞ்சை நிலங்களில் அதிகமாக இருக்கு. இலகிய நஞ்சை நிலம் அப்படிம்போம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வருஷம் முழுக்க வந்து தண்ணியிலே நிற்கு, நல்லா வந்து களிமண் வேறு. அதனால் பார்த்திங்க சொல்லி வச்சுன்னா நல்லா உழுகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டு அளவுக்கு வந்து கால் உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த இலகிய மண், அதாவது இலகிய நஞ்சை நிலம் அப்படிமோ, அது மாதிரி மண் வந்து அது வந்து திடத்தன்மையை இழந்துருது. பார்த்திங்கன்னா இப்போ உழவு போடுற மாடுகள்லாம் காலை இழுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். காரணம் வந்து இந்த மண்ணோட சுரண்டு அதில் வந்து பரும இது வந்து அடர்வு வந்து பல் டென்சின்னு சொல்லுற பரும அடர்வு வந்து அதெல்லாம் வந்து 1க்கு கீழே இருக்கும். அது மாதிரி இந்த பிரச்சனைகள் வரதுனால வந்து என்னன்னு சொல்லி வச்சுன்னா அடர்த்தி குறைந்து பயிர்கள் வந்து பிடிமானம் இல்லாமல் சாஞ்சிடும். தான் நட்டுற பயிர் வந்து அப்படி சாஞ்சி கிடக்கும், கீழே தான் கிடக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஹெக்டேர் நிலத்தில் இருக்குது. இதை வந்து என்ன செய்ய வச்சுன்னா தேவைக்கு அதிகமாக நம்ம நீர் விடக்கூடாது. இப்போ வந்து என்ன பார்த்திங்க சொல்லி வச்சுன்னா நெல்லுக்கெல்லாம் என்னென்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் வாங்க, அதாவது வந்து தண்ணி தேங்க விடாமல் ஈரமாக இருக்கிற மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பயிர் செஞ்சாலும் சரி அறுவடைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி விடுறதை நம்ம நிறுத்திடணும். அப்போ தான் வந்து இந்த இது வந்து இலகிய மண் வந்து நம்ம வந்து நெருக்கத்தை வந்து நம்ம குறைக்கலாம். இது ஒரு வகையான இது. அப்புறம் வந்து பிறகு வந்து ரொம்பையும் வந்து கொண்டு போகும்போது அறுவடைக்கு பிறகு வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த உருளை 400 கிலோ இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருளையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இறுக்கமாகிக்கணும். இது வர மாதிரி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஆழமற்ற மண் வகைகள். இது பிரச்சனை எப்படின்னு சொல்லி ஒரு 1.5 அடிக்கு கீழே பாறையாக தான் இருக்கும். அதில் நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி கேட்குறாங்க, மரக்கண்டு வச்சோம் வரமாட்டேக்கு அப்படின்னு. வைக்கும்போது மேலே வச்சிருவாங்க, அப்படியே 1 அடி மண்ணில் இருந்த மாதிரி வச்சு தெரிஞ்சிடும். அப்போ வச்சிருவாங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொல்லி வேறு வந்து உள்ளே போகாத அந்தளவுக்கு பாறை வந்து இருக்கும். ஆழமற்ற வந்து 1 அடிக்கு குறைவாக இருக்க மண் இருக்கும், ஆழமத்தில் இருக்கிற வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்துடணும். இப்போ வேர்கள் வந்து இதில் என்ன செய்யணும், ஆழம் இல்லாத பயிர்களை வந்து சாகுபடி செய்யணும். அப்புறம் மண் வளம் வந்து ரொம்ப விரைவு குறைஞ்சி போகிறதுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அதாவது மண் தரையில் வந்து இருக்கக்கூடிய வளக்கூடிய மற்ற பயிர்களை வந்து நம்ம தேர்வு பண்ணி இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ஆழமற்ற மண் வகைகளில் வந்து நம்ம செய்யக்கூடிய பரப்பு. இன்னொன்று வந்து ஒரே அடியாக பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாமே

அப்படியே இந்த பாலைவன மணல் மாதிரி மணல் இருந்தால் தான் இருக்கும், ஃபுல்லாக மணல் சார்ந்த இடமா இருக்கும். அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு 15 லட்சம் ஹெக்டேர் இருக்குது. அது வந்து என்னென்னா உள்ள மணல் தரை தான், எங்கே பார்த்தாலும் வந்து அப்படி இருக்கும். இதில் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சம் ஹெக்டேரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த வந்து ஏன்னா வெறும் மணல் தரை பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணியை விட்டாலும் உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் எல்லாம் காஞ்சி போயிடும். அது மாதிரி நீர் பிடிப்பு தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி வந்து இதில் வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குளத்து வண்டல் மண் களிமண்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தி பண்ணிங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு அதே மாதிரி வந்து நல்ல மழை பெஞ்ச நேரத்தில் வந்து 24 மணி நேரம் கழித்து இதே மாதிரி ஒரு 400 கிலோ இடங்களில் வந்து நம்ம வந்து அங்கே இங்கே நம்ம உருட்டி பண்ணோம்னா மண் இருக்கம் கொஞ்சம் குறையும், அதன் மூலமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து மணல் தரவில் இருக்கக்கூடிய நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய முறை. இந்த முறைகள் எல்லாமே வந்து சொல்லக்கூடியது தான் பௌதீக இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது இந்த மாதிரி ரசாயன இடர்பாடுகள். இது வேற ஒன்றும் இல்லை, அதாவது வந்து உவர் மற்றும் கலர் மண், ஒவ்வொரு மண்ணும் இல்லையா, ஒவ்வொரு மண் கலர் மண் அப்படிமோ, அதே மாதிரி வந்து அமில மண், இந்த விதைகளை பற்றி பார்க்கும். இது வந்து ரசாயன இடர்பாடுகள். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா முதல்ல பார்ப்போம் உவர் மற்றும் கலர் மண், இதை சீர்திருத்தம் எப்படி பார்த்தீங்கன்னா. இது வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சுமார் 10 மில்லியன் ஹெக்டேர் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து 3 லட்சம் ஹெக்டேர் இருக்குது இந்த பரப்பளவு. இதில் வந்து எதை வச்சு நம்ம இதை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து உவர் நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, செங்கல்பட்டு, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம். அதே மாதிரி கலர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரி சேலம், திருநெல்வேலி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகம். மண்ணை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதில் இருக்குது தகுந்த மாதிரி எவ்வளவுக்குள்ளே இருக்குது இந்த கலர் ஒவ்வொரு தன்மையிலாம் மற்ற இதுகளெலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து உரங்களை பயன்படுத்தி அதே மாதிரி நீரையும் பயன்படுத்திக்கணும்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இது வந்து நீர் வடிஞ்ச பிறகு என்ன பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து தண்ணியை கட்டி அதுக்கு பிறகு வந்து வடித்து எடுத்துட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெண்டு உப்புகளை நம்ம குறைஞ்சி எடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வந்து வந்து கலர் மண்ணுகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிறது வந்து அமில மண். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அமில மண்ணுங்கிறது கார அமிலம் வந்து நேர் இதில் வந்து அந்த சொல்லக்கூடிய மண்ணினோட கார அமில தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா 6.5க்கு கீழே இருக்கும். இதுதான் இது வந்து பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த இது வந்து இந்த மலைப்பகுதிகளில் நிலம் சரிவு நிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் இருக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் செம்மண்களில் வந்து இந்த பிரச்சனைகள் உண்டு. பிறகு நல்ல மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் இருக்கிற மண் வந்து இது மாதிரி அமில மண்ணாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போச்சுன்னா இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஏன்னா 2 பருவமழைகள் வந்து வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை 2 பருவமழையும் வாங்கக்கூடிய ஒரே ஒரு தமிழகத்தில் ஒரே ஒரு மாநிலம் வந்து கன்னியாகுமரி. அதனால் அங்கே வந்து இந்த மண் வந்து அமில மண் வந்து அதிகம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்பாசமுத்திரம் பக்கத்தில் உள்ளக்கூடிய பகுதிகளெலாம் வந்து இந்த மாதிரி அமில மண் உடம். இந்த அமில மண்ணோட வரக்கூடிய என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அனுப்பிட்டு இரும்பு இந்த அயனிகள் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லியாச்சுன்னா அதிகமாக இருந்து சொல்லியாச்சுன்னா பயிருக்கு வந்து இது வந்து சரி வராது, தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதனால் அளவுக்கு மீறியே இருக்கும். அதனால் இது அப்புறம் மணிச்சத்து இடும்போது மண்ணில் வந்து கரையாமல் என்ன சொன்னால் இந்த மணிச்சத்து இப்போ வந்து சூப்பர் பாஸ் இது மாதிரி சொல்கிறோம்ல பாஸ்பரஸ், இந்த மண்ணுச்சத்து வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் இரும்போடு சேர்ந்து கலந்துரும். அப்படி கலந்து வரும்போது என்ன சொல்லியாச்சுன்னா அது வந்து மண்ணில் பயிருக்கு கிடைக்காது, அப்படியே வந்து பலனளிக்காமல் போயிடும். அப்புறம் கால்சியம் மெக்னீசியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலிப்டினம் சத்துக்கள், இந்த சத்துக்கள்லாம் குறைவாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அமில மண்ணில் கால்சியம், மெக்னீசியம், மாலிப்டினம் இந்த சத்துக்கள்லாம் குறைவாக இருக்கும். அப்புறம் மண்ணோட வந்து நமக்கு வந்து பயன் தரக்கூடிய பாக்டீரியக்களோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்புறம் நோய் காரணிகள் வந்து அதிகமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வந்து அமில மண்ணில் கூட இருக்கிறது. இந்த அமில மண்ணை சீர்திருத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மண்ணில் பார்த்து நம்ம வந்து மண் பரிசோதனை தெரிஞ்சுன்னா தெரியும், கால்சியம் கார்பனேட்டு அல்லது கால்சியம் ஆக்சைடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு விடுவாங்க. கால்சியம் கார்பனேட்டுங்கிற சுண்ணாம்பு விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண்ணோட கார அமிலத்தன்மையான நிலையை வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ 6.5 இருக்குது, இல்லைன்னா 6 இருந்து 6.5, 6.7 அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் இந்த மாதிரி கால்சியம் கார்பனேட். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய காப்பி தேயிலை படங்கள் அந்த பகுதிகளில் தான் வந்து அதிகமாக இது மாதிரி அமில மண் வந்து இருக்கும். அதை பயன்படுத்துறது வந்து அவங்க சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த இது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி வளரக்கூடிய பயிர்கள், இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளை, சோயா, மக்காச்சோளம், அதே மாதிரி முட்டைக்கோசு, பீட்ரூட்டு இதெல்லாமே நல்லா வரும். பெரும்பாலும் இந்த குறைஞ்ச அமிலத்தன்மை உள்ள மண்ணில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து நல்லா வரும். காய்கறி பயிர்கள், மழை பயிர்கள், பல பயிர்கள் எல்லாமே நல்லா வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதை வந்து நாம் வந்து இது பண்ணி பயன்படுத்திக்கணும். இதை வந்து என்ன சொல்லியாச்சுன்னா பெரும்பாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பயிர்களையும் தெரிவி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அமில மண்ணுக்கு ஏற்ற பயிர்களாக நம்ம வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இதை மூலம் பண்ணிங்கன்னா அமில மண்ணை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். வந்து மண்ணினுடைய இடர்பாடுகள், பௌதீக இடர்பாடுகள் மற்றும் ரசாயன இடர்பாடுகளை பற்றி நம்ம இவ்வளோ தெளிவாக பார்த்துருக்கோம். அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சீர்திருத்த முறைகளை கையாண்டோம்னா இந்த மண்ணோட சீர்திருத்தத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விளைவுகளை தரக்கூடிய நன்மைகள்.

0: நம்ம பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மண் சீர்திருத்த முறைகள் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் எம். பரமசிவன் அவர்கள்.

0: சிகிச்சையின் நிறைவாக உளுந்து பயிரை பாதிக்கும் நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும். உரையினை கேட்கலாம். வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய்கணேஷ் அவர்கள்.
1: நெல்லை தொடர்ந்து உளுந்த பயிரிட்டிருப்போம். இந்த உளுந்து பயிரில் மிக முக்கியமாக நாளே நாள் நோய் விட்டு அதிகமாக உண்டுங்கய்யா. ஒன்று பார்த்தீங்கன்னா வேரல்கள் நோய்ங்கய்யா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேமல் நோய்ங்கய்யா, மூணாவது பார்த்தீங்கன்னா உளுந்தில் வரக்கூடிய பொசு பொசுத்தல் நச்சுயிரி நோய்ங்கய்யா. இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடிய வேரல்கள் நோய்ங்கய்யா. எந்த ஒரு தாவரத்தையும் நீங்கள் போய் பிடுங்கினீங்க வச்சுக்கலாம் மண்ணிலேருந்தே, அது வேகமாக வந்துடுச்சா, அதுக்கு பேர் தான் வேரல்கள் நோய். நெல்லை தொடர்ந்து பயிர் வகையிலே நம்ம விதைச்சிருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா மானாவாரி மாதிரியோ மலை சார்ந்த பகுதி மாதிரியோ வறண்ட பூமியாக இருந்திருக்கும். இந்த இடத்துல காமனாக பொதுவாக வரக்கூடிய நோய் வேரல்கள் நோய். ஒரு பயிர் வகையில் 30 நாள் 40 நாள் கழிச்சதுனாலே இந்த வேரல்கள் நோய் தென்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புடுங்கினீங்கன்னா ஈஸியாக வந்துருச்சுனாலே அந்த செடியுடைய பகுதியுடைய வேர்பகுதியை பாருங்க. வேர்பகுதியில் வேர்பகுதியோட தொட்டு உள்ளக்கூடிய அனைத்து பகுதிகளும் நூல் போன்று காட்சி அளிக்கும். இந்த வேரல்கள் நோய் வந்துட்டதுனாலே அந்த நோய் பாதிக்கப்பட்ட தாவரத்தை தயவு செய்து அகற்றி விடுங்கள். இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா, மேல் பகுதியில் நம்ம கார்பன்டாசியம் என்ற பூசணக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் நம்ம தெளிப்பதன் மூலம் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் விதை நேர்த்தி செய்தலும் அரசு கொடுக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய அளவு எவ்வளோன்னாங்கயா, தொழு உரம் 1 ஹெக்டேருக்கு 12,500

கேஜி, ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 கேஜி பெர் ஹெக்டேர். அவ்வளோ தூரம் அப்ளை பண்ண முடியாது விவசாயிகள்னால, அவ்வளோ தூரம் நம்ம அப்ளை பண்ண முடியுமா? உங்களால் முடிந்த அளவு தொழு உரங்களை அதிகமாக அளிப்பதன் மூலம் வேர்கள் நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த வேர்கள் நோய் பாதிக்கப்பட்ட பயிர் வகையில் எதுன்னு இருந்தால் அதை தயவுசெய்து புடுங்கிருங்க. ஏன்னா அந்த தாவரத்திலேருந்து எந்த ஒரு உளுந்தும் வராது, மேலே சொல்லப்போனால் அது மற்றதுக்கும் பரவும். மிக முக்கியமாக வரக்கூடிய பூசல் நோய்ங்கயா பயிர் வகைகளில், அது இந்த காலகட்டத்தில் இப்போ அதிகமாக வரும். ஏன் தெரியுங்களா? இப்போ கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய பூசண வித்துக்கள் அனைத்தும் இனப்பெருக்கம் அடைந்து அதிகமாக நோயை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே உளுந்து பயிரிட்ட விவசாயிகள் தயவுசெய்து வேரழுகல் நோயை கவனத்தில் கொள்ளவும். இரண்டாவது நோய்ங்கயா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்துடைய மேல்பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வயல் முழுவதுமாகவே ஒரு தங்க வயல் மாதிரி மஞ்சள் நிறம் அடைந்து காட்சியளிக்கும். சரிங்களா ஐயா? இந்த நோய்க்கு என்ன பேர்னா மஞ்சள் தேமல் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் தேமல் நச்சுயிரி நோய் உளுந்தில் தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் காணப்படுது. இந்த நோயை பரப்பக்கூடிய வைரஸ் நச்சுயிரி நோயை பரப்பக்கூடிய பூச்சி எதுனா வெள்ளை ஈக்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளை ஈக்களுடைய இனப்பெருக்கமும் கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும். இது வேற மே ஜூனா? ஸோ இப்போயாவது கொஞ்சமாக மழை பெய்யுது. ஸோ மழை பெய்யாத டைங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். விவசாயி வேறு உளுந்து பயிரிட்டு இருப்பாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளைக்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாவதன் காரணமாக மஞ்சள் தேமல் நோயே அதிகமாக பரப்பும். மஞ்சள் தேமல் நோய் தயவுசெய்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு செடியை குழந்த மாதிரி பார்ப்பீங்க, ஆனால் அந்த செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நச்சு நோயினால் பாதிக்கப்படுறப்ப மற்ற செடியை பாதுகாக்கிறதுக்காக வேற வழியே இல்லை. அந்த செடியை முழுவதுமாக பிடுங்கி ஒரு கவருக்குள்ளே கூட வச்சு எங்கேயாவது போய் எரிச்சிடுறது மிக மிக சிறந்த முறைங்கயா. இதுக்கு என்னங்கய்யா கட்டுப்பாடுனா, வெள்ளைக்களை கட்டுப்படுத்துறது தாங்கய்யா மிக மிகச்சிறந்தது. நான் இதை கடைசியில் வெள்ளைக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துங்கிறத முழுமையாக சொல்லிடுறேங்கய்யா. பயிர் வகையில் வரக்கூடிய ஒருவேளை மஞ்சள் தேமல் நோய் வரல அப்படின்னா மூணாவது வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் நச்சுயிரி நோய் எதுனா இலையில் பொசு பொசுத்தல் நோயின்னு சொல்லுவாங்க. இலைகள் வீங்குதல் நச்சுயிரி நோயின்னு சொல்லுவாங்க. ஐயா, ஒரு 30 நாளைக்குள்ள உளுந்தில் இந்த நச்சுயிரி நோய் பாதிக்கப்பட்டதுன்னா உளுந்து இலைகள்லாம் மடிந்து காணப்படும், மடிஞ்சு சுருண்டு காணப்படும். ஒருவேளை 45 நாட்களுக்கு மேலே போயிட்டுன்னா இலையில் வீங்கின மாதிரியான தோற்றத்திலும் காணப்படும். வீங்கின மாதிரியான தோற்றத்துக்கு காரணம் என்னன்னாங்கயா, இலையோடைய நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நரம்போடைய வளர்ச்சி எல்லாம் தடைப்பட்டிருக்கும். ஆனால் இலையுடைய பரப்பு அளவு வந்து அதிகமாகும். இலையுடைய பரப்பளவு அதிகமாகுது, நரம்புடைய வளர்ச்சி தடைபடுது. அதனால் இலை பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வீங்கின மாதிரியான அப்பியரன்ஸை தரும், தோற்றங்களை உண்டாக்கும். இதற்கு பேர் ஆங்கிலத்தில் லீஃப் கிரிங்கிள்னு சொல்லுவாங்கயா. இதுவும் தமிழ்நாட்டில் இந்த மூங்கின் எல்லோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தேமல் நோய் பாதிக்கப்படவில்லை என்றால் உளுந்தில் மிக முக்கியமாக பொதுவாக வரக்கூடியது இலையில் பொசு பொசுத்தல் நோய். இந்த இது வந்து விதையின் மூலம் பரவக்கூடிய நோய். அதனால தான் சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துங்க. பயிர் வகைகளை அதிகமாக நைட்ரஜன் சத்துக்களை இடாதீங்க. பயிருக்கு போதுமான அளவு அரசு நிர்ணயிக்கப்பட்ட நைட்ரஜன் சத்தை விட்டு அளிப்போம். ரைசோபியம் என்ற உயிர் உரங்களை இடுவோம். பயிர்களை விதை நேர்த்தி செய்வோம் என்று ஒவ்வொரு முறையும் அரசு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நல்லா பரவுது. அதனால தேமல் நோயோ அல்லது பொசு பொசுத்தல் நோயோ எடுத்து ஒரு பாலித்தீன் பைக்குள்ள வச்சு எரித்து விட வேண்டும். நிலத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்து பயிரை ஒரு நல்லா ஆட்டினீங்கன்னா ஏதாவது வெள்ளையா ஏதாவது கீழே விழுதான்னு மட்டும் பாருங்க. அதுக்கு வெள்ளை ஈக்கள் தான். அது இருந்தாலே உடனே என்ன செய்யுங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் பெயிண்ட் பாக்ஸ்லாம் கூட இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அது மஞ்சள் கலர் அட்டை இருக்கணும். அதுல ஆமணக்கு எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய். ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம லேசா ஒரு 10 ஏக்கருக்குங்கயா 5 வைக்க சொல்றாங்க. நீங்க நிறைய வெள்ளைக்களுடைய இனப்பெருக்கு அதிகமா இருக்குன்னா 5க்கு மேல வைக்கலாம். 1 ஏக்கருக்கு 5 அல்லது 5க்கு மேலேயோ அந்த மாதிரியான மஞ்சள் வண்ண அட்டை பொறின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் வண்ண அட்டை பொறியில் அந்த எண்ணெயை விட்டு தூவி வச்சுருந்தாலே அந்த வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமாக அதில் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் அதை எடுத்து வந்து போய் அதை தனியாக எடுத்து அழிச்சிட்டு மறுதிருப்பியும் புது அட்டையில் இது மாதிரி செய்யலாம். மிகச்சிறந்த கட்டுப்பாட்டு முறை. இது மட்டும் இல்லாமல் வேப்பங்கொட்டை சாறு 200 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிலோ என்ற அளவில் கலந்து நம்ம அந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தணும். இது ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய்யா இன்னைக்கும் மிகச்சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டி. வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும், பூச்சி வெரைட்டி. பூச்சி கொல்லிங்கிறத தாண்டி பூச்சி வெரைட்டி. வேப்ப எண்ணெயை அடிச்சுன்னா அந்த பக்கம் பூச்சி வராதுங்கிற ஒரு மிகச்சிறந்தது. அதனால வேப்ப எண்ணெய்யா 3% சொல்லுவாங்க. 1 லிட்டர் தண்ணீருக்கும் பார்த்தீங்கன்னா 30 ml, 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 ml, 10 லிட்டர் தண்ணீருக்குனா 300 ml, 100 லிட்டர் தண்ணீருக்குனா 3 லிட்டர்,

0: இந்த சதத்தில் கலந்து வேப்பெண்ணெயை தெளிப்பதன் மூலம் வெள்ளையீக்களை கட்டுப்படுத்தலாம். அது எப்பன்னா வெள்ளையீக்களுடைய தாக்குதல் குறைவான அளவில் தென்படுறப்பயே இந்த மாதிரி செய்யும். கடைசியாக சொல்லக்கூடியது என்னன்னா வேதியியல் சம்மந்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா தயோமீத்தாக்சம் என்ற பூச்சிக்கொல்லி இருக்கும் சரிங்களா ஐயா. குளோரோபைரிபாஸை கொஞ்சம் இது பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் தயோமீத்தாக்சம், குளோரோபைரிபாஸ், இமிடாக்ளோபிரிடு இதெல்லாம் பூச்சிக்கொல்லி. இந்த இமிடாக்ளோபிரிடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு 2 ml விதம், 10 லிட்டர் தண்ணிக்கு 15 ml வரைக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் தயோமீத்தாக்சம்னா ஏக்கருக்குன்னுங்கிற லெவல்லையே போகலாங்கய்யா, 40 கிராம் அடித்தால் போதும், குறைவான அளவு தான் தயோமீத்தாக்சம். ஏன் தெரியுங்களா, தயோமீத்தாக்சோடைய நச்சுத்தன்மை அதிகம், அதனால் ஒரு ஏக்கர் அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கே 40 கிராம் போதும். புரிந்து கொள்ளுவோம், 200 லிட்டர் தண்ணிக்கு தயோமீத்தாக்சம். நீங்கள் 40 கிராம்னா 50 கிராம் வரைக்கும் போகிறீங்கன்னா ஓகேங்கய்யா, அதுவே 60-70 இதாக செடி தாங்காது, தயவுசெய்து புரிந்து கொள்ள வேணும். அடுத்ததுங்கய்யா இமிடாக்ளோபிரிடு சொல்லிட்டேன். அடுத்ததுங்கய்யா குளோதயோனிடின் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி இருக்குது, இதெல்லாம் வேதியியல் பூச்சிக்கொல்லிங்கய்யா. குளோதயோனிடின் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 20 ml போதும். வெள்ளையீக்களை கட்டுப்படுத்தினீங்கனாலே எங்கே போகலான்னா வெள்ளையீக்களை பரப்பக்கூடிய நச்சு உயிரியை கட்டுப்படுத்த முடியும். வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு எதுவும் வைரஸை கொல்லக்கூடிய கிருமிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. வைரஸை நோயை பரப்பக்கூடிய அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமே நம்ம வைரஸ் நோய் பரவுதலை கட்டுப்படுத்தலாம். அதனால தான் வைரஸ் நோய் பரவுவதற்கு மிக முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய களைகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உளுந்து போடலேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உளுந்தை பாதிக்கக்கூடிய நச்சுவீரிகள்லாம் எங்கே போய் தங்கியிருக்கும்னா அந்த களைகளில் போய் தங்கியிருக்கும். மறுதிருப்பி உளுந்த போடுறப்ப அந்த களைகள்லேருந்து வந்துடும். அதனால தான் வரப்புகளையும் வரப்பை சுற்று நிலை வயல்களிலும் களைகளை மிக முக்கியமாக முழுவதுமாக கட்டுப்படுத்தி விடுதல், களைகளை நீக்குதல் நல்லது. சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துவதிலேருந்து ஆரம்பித்து முடிவில் வெள்ளையீக்கம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் இமிடாக்ளோபிரிட் என்ற வேதிப்பூச்சிக்கொல்லிகளை வரை நம்ம தெளிப்பதன் மூலமும் வைரஸ் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். பயிர் வகைகளை பாதிக்கக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான மேரல நோய், மஞ்சள் தேமல் நோய், பொசுபொஸ்த நோய், இது மூன்றும் தென்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வேளாண்மை அலுவலரை அணுகியோ அல்லது நான் சொன்ன கட்டுப்பாட்டு முறைகளை செய்தோ மிக அதிகமான அளவில் பயிர் வகைகளை உளுந்து பயிரில் அதிக வளர்ச்சி அடைய கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நேரிலே நிறைவு பெற்றது உழவர் உலகம். இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய

வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பு

இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகி இருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால்

அறிவியல் அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ள தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வு

ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும்

நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120 அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50 ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே,

நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சி

0: பேச்சுகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேரம் 8:36 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே என்ன பண்ணுவோம், வீக்லி ரவுண்ட் அப் தான் இளம் காற்று நிகழ்ச்சியில் கேட்போம் இல்லையா. எஸ், இப்போது நம்ம இளம் காற்று நிகழ்ச்சியில் சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, June 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா, உன்னால் முடியும் எழுந்து நட, யூ கேன் டூ திஸ் லெட்ஸ் மூவ் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். தமிழகத்தினுடைய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை வலுப்படுத்தவும் அவசர காலங்களில் பெண்கள் வந்து தொடர்பு கொள்ளவும் 1091 அப்படின்ற பிரத்யேக உதவி எண் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 112 அப்படின்ற அவசர எண்ணோடு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1091 இந்த எண்ணு கலைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. June 24 சர்வதேச ராஜதந்திர பெண்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. என்னடா இது, சர்வதேச ராஜதந்திர பெண்கள் தினமா? அப்படிதான் எனக்கும் படிக்கும்போது இருந்தது. இது என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்காக ராஜதந்திர பணிகளில் ஈடுபடக்கூடிய பெண்களினுடைய பங்களிப்பை போற்றுவதற்காக ஐநா சபையால் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறதா. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா, உலகளாவிய விவகாரங்களில் சமமான தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு இப்போது ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. விவேகாவின் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் கேட்டிருச்சிங்க.

ஆஃப்கோர்ஸ் இங்கே இப்போவே பேசணும், ஏன்னா இப்போவே நேரம் 8:42 ஆயிட்டு. கேட்டுட்ருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉ சிதம்பரனார் துறைமுக அணையம் இருக்குல்லையே, அது இந்தியாவினுடைய நிலையான கடல்சார் மேம்பாட்டிற்கான முன்மாதிரி துறைமுகமாக வந்து மாறியிருக்கு தான். இதனுடைய சாதனை என்ன அப்படின்னா, இந்த துறைமுகம் வந்து தன்னுடைய மின் நுகர்வில் 94% தேவையை வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக வந்து பூர்த்தி செய்கிறது தான். மேலும் இந்தியாவில் முதல் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டத்தையும் இது இங்கே வந்து தொடங்கியிருக்கிறாங்களாம். இது இந்தியாவில் முதல் போர்ட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப வசதி கொண்ட பெரிய துறைமுகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 25 இந்திய அரசியல் படுகொலை அரசியலமைப்பு படுகொலை தினம் அது வந்து அனுசரிக்கப்படுகிறது. 1975 ஜூன் 25 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அவசர நிலை பிரகடனப்படுத்துறது நினைவு கூறக்கூடிய வகையில் மத்திய அரசு வந்து இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கடல்சார் பணியாளர் தினம் வந்து அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது, ஜூன் 25 தான். சர்வதேச வர்த்தகத்தில் மாலுமிகளினுடைய பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் ஐநா சபையால் இது வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா, உலக வர்த்தகத்தை சுமத்தல், இடர்பாடுகளை சுமத்தல் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கயல் திரைப்படத்திலிருந்து யுக்க பாரதியின் வரிகளுக்கு டி இமானிசையில் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுருசிங்க.

கேட்டுட்ருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டப் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து ஜூன் 25 உலக வெண்புள்ளி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. வெண்புள்ளி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா, சுய அவமானத்திலிருந்து வலிமைக்கு அப்படின்றது தான் இந்த 2026 கருப்பொருள். அதே மாதிரி ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. போதைப்பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 தீம் அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன, தடுப்பில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்றது தான் இந்த 2026 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தினுடைய தீம். நஷா முக்த் பாரத் சப்தா அப்படின்ற ஒரு இதை அனுசரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி மத்திய சமூக நீதி அமைச்சகம் June 17 June 26 வரைக்கும் போதைப்பொருள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு வாரத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து யுக்க பாரதியின் வரிகளுக்கு டி இமானிசைல விஜய் யேசுதாஸ் மற்றும் பூஜா வித்யாநாத் பாடிய பாடல் கேட்டுருசிங்க.

பார்க்காத அப்படின்றதையே இவ்வளவு க்யூட்டாக சொல்ல முடியுமா அப்படின்றத இந்த பாடலில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லையா எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக தகவல்கள் என்ன தெரியுமா, சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச ஆதரவு தினம் அது வந்து ஐநா சபையால் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் அதாவது தீம் என்ன அப்படின்னா, சித்திரவதை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த 2026ஆம் ஆண்டு

வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சி எதுக்காக அப்படின்னா, உணவு இறையாண்மை, நிலையான விவசாயம், அதுக்கப்புறமா காலநிலை மீள்தன்மை, இது எல்லாற்றிலையுமே பெண்களினுடைய முக்கிய பங்கை வந்து போற்றுவதற்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சார்ந்த அரசு திட்டங்களையும் நம்ம இந்திய அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க. பெண் விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்தியாவில் நமோ ட்ரோன் தீதி அப்படின்ற இந்த திட்டமும், மகிளா கிசான் சசக்தி கிரண் அப்படின்ற இந்த திட்டமும், கிருஷி சகிகள் இந்த மாதிரியான திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்பட்டுட்டு வருதான். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்தின் ஓர்களுக்கு ஏ ரகமான் இசையில் மின்மினி ஸ்ரீனிவாஸ் மற்றும் நியோல் ஜேம்ஸ் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிருச்சிங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 9:30.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz இது இலக்கிய சாரல். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் நம்முடைய எதிர்கால

காலத்தையும் நம்முடைய எதிர்கால சந்ததியையும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு கருவி எது அப்படின்னா அது கல்விதான். நம்முடைய அகவிருளை அகற்றி அறிவொளியின் மூலமாக இந்த உலகத்தை அணுகி நம்மை சமுதாயத்தில் உயர்நிலையில் வைக்கக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது கல்வி மட்டுமே. மனிதனுடைய வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா யார் எதை வேணும்னாலும் நம்மள்கிட்ட இருந்து கவர்ந்து கொள்ளலாம், ஆனால் நம்ம படித்த படிப்பையும் அறிவையும் யாராலையும் கவர்ந்து கொள்ள முடியாது இல்லையா. அது நமக்கு ஒரு அழியாத சொத்து அப்படின்னு கல்வியினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு தான் பெரியவங்க நமக்கு வந்து அறிவுறுத்துவாங்க இல்லையா. இன்னைக்கு நேற்றா அப்படின்னா இல்லை, சங்க காலங்களிலிருந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. நீதி நெறி விளக்கம் கூறக்கூடிய கல்வியின் சிறப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

யார் நமக்கு சிறந்த நண்பன்? நம்மை இன்னல்களில் இருந்து காப்பவனே சிறந்த நண்பன் இல்லையா? அப்படின்னா நமக்கு உற்ற துணையாவது நம்முடைய உயர்கல்வியே அப்படின்னு நீதிநெறி விளக்கம் வந்து சொல்லுது. ஏன்னா அறம், பொருள், இன்பமும், வீடும், பயக்கும் புறங்கடை, நல்லிசையும் நாட்டும், உறுங்கவல் ஒன்று உற்றுளியும், கை கொடுக்கும் கல்வியினுங்கில்லை, சிற்றார்க்கு உற்ற துணை அப்படின்னு. கல்வியானது ஒருவருக்கு அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகிய நான்கு உறுதி பொருட்களையும் தரும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அல்லது ஒருவரது வாழ்விலேயே அழியாத நல்ல புகழையும் நிலைநிறுத்தும். முன்விலை பயனால மனிதர்களுக்கு கவலைகளும் துன்பங்களும் வரும்போது சோர்ந்து போகாம அவனுக்கு கை கொடுத்து காக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கல்விதான். அதனால இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு கல்வியை காட்டிலும் மிகச்சிறந்த உற்ற துணை வேறு எதுவுமே இல்லை. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் துணையாக நின்று புகழையும் நன்மையையும் தருவது கல்வி மட்டுமே அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய மைய கருத்து. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும், இல்லாததை நினைத்து வருந்தி வாழ்க்கையை வீணாக்குவதை விட இருப்பதை வைத்து நிம்மதி அடைவது அப்படின்றது இனிமையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆனால் கல்வி அப்படி இல்லை. கல்வியை பொறுத்தவரை நீதிநெறி விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, தம்மின் மெளியாரை நோக்கி தம்முடைமை அம்மா பெரிதென்ற அகமகிழ்க, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக, கற்றதெல்லாம் எற்று இவர்க்கு நாம் என்று அப்படின்னு. நம்மை விட பொருளாதாரத்தில் இல்லைன்னா வசதியில் பின்தங்கியவர்களை மெளியவர்களை நோக்கி, ஆகா அவர்கள்கிட்ட இல்லாத பல வசதிகள் நம்மகிட்ட இருக்குதே அப்படின்னு, நம்முடைய உடைமை எவ்வளவு பெரியது அப்படின்னு நினைத்து நம்ம அமைதியும் மனமகிழ்ச்சியும் கொள்ள வேண்டுமா? ஆனால் கல்வி அப்படின்னு வரும்போது நம்மை விட பெரிதும் கற்ற சான்றோர்களை பார்த்து, அடடா இவர்களுடைய பேரறிவிற்கு முன்னால் நம்ம கற்றதெல்லாம் ஒரு துளி கூட இல்லையே அப்படின்னு எண்ணி நம்முடைய கல்வி செருக்கை, அதாவது கர்வத்தை ஒழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு, மேலும் நம்முடைய கல்வி அறிவை நாம் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற தாகம் நம்மளை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நீதிநெறி விளக்கம் சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு குறள் சொல்லுது இல்லையா. அதாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருள் செல்வம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதோட கல்வியும் சேரும்போது அதை சொல்லவே தேவையில்லை. அவருடைய வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்கும். ஆனால் அப்படி இந்த இரண்டும் ஒரு சேர பெற்றவர்களினுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களினுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீதிநெறி விளக்கம் ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்து கூறுகிறது. எப்படி அப்படின்னா, கல்வியுடைமை பொருளுடைமை என்ற இரண்டு செல்வமும் செல்வம் எனப்படும். இல்லார் குறையிறந்து தம்முன்னார் நிற்போர் தாமும் தலைவணங்கி தாழப்பெறின் அப்படின்னு ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் ஆகிய இந்த இரண்டும் உலகத்தாரால் உண்மையான சிறந்த செல்வங்கள் அப்படின்னு மதிக்கப்படும். எப்பொழுது அப்படின்னா, கல்வி அல்லது பொருள் இல்லாத வறுமையாளர்கள் அவை உடையவர்களிடம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கையேந்து பணிந்து இறந்து நிற்பார்களே, அதுபோல கல்வி மற்றும் பொருள் செல்வத்தை மிகுதியாக பெற்றவர்களும் பிறரிடத்தில் மிகுந்த அடக்கத்தோடும் தலைவணங்கி பணிவோடும் நடந்து கொண்டால் மட்டுமே அது உண்மையான செல்வங்களாக கருதப்படும். இல்லை அப்படின்னா அது உண்மையான செல்வங்களாக கருதப்படாது. ஆக கல்வி செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் ஒரு சேர பெற்றவர்கள் தம்முடைய வாழ்க்கையில தாழ்ச்சியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது நீதிநெறி விளக்கம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமா அப்படின்னு தெரில, ஆனால் பின்பற்றினா எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த உலகமே சிறந்து விளங்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நீதி நெறி விளக்கம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வியை வந்து காசாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரையை எடுத்து வைக்கிறது நம்ம முன்னால். பிறருக்கு பயன்பட தாங்கற்ற விற்பார் தமக்கு பயன்வேறு உடையார் திறப்படுவும் தீவினை அஞ்சா விரல் கொடு தென்புலத்தார் கோவினை வேலை கொழல் அப்படின்னு. தான் மிகவும் வருந்தி முயன்று கற்ற மெய்ஞான கல்வியை அதற்கு தகுதியில்லா

பிறருக்கு பயன்படும் பொருட்டு பணத்திற்காகவோ அல்லது பொருளுக்காகவோ விலை பேசி விற்பவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு விசித்திரமான வேறு ஒரு பயனை தேடிக்கொள்கிறார்கள். அது என்ன பயன் அப்படின்னா, பல வகையான கொடிய பாவ செயல்களையும் செய்வதற்கு சற்றும் அஞ்சாத நெஞ்சுரத்தை பெற்று தென் திசைக்கு தலைவனான யமனை அழைத்து என்னை நரகத்தில் தள்ளி வதைப்பாயாக அப்படின்னு அவனுக்கு தாங்களே வேலை கொடுப்பதற்கு சமமாகும் அப்படின்னு நீதிநெறி விளக்கம் சொல்லுது. இன்றைக்கும் நாம் பல கிராமங்களில் பார்க்கலாம் இல்லையா, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வைத்தியங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் அவங்க வசூலிக்க மாட்டாங்க. ஸோ இந்த அறம் அன்றிலிருந்து இன்று வரையும் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்றதுல நமக்கு மகிழ்ச்சி தான் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் என்ன சார் சொல்லுங்க சார்.
1: சொந்தம் சொந்தம் எல்லாமே சொல்றீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சொல்லுங்க நீங்களே சொல்லிருங்க.
2: நல்ல நண்பன் சார்.
1: சார் கலக்கிட்டீங்க, போங்க சொல்லுங்க. பேசுறது யார் எங்க இருந்து
2: என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் ஜெபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம். சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்குங்களா சார்?
1: நான் செம்மையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ஏதோ என்ன படத்து ஆண்டவனேன்னு இருக்கிறேன் சார். செந்து பூந்தரை முருகன் பேசுறேன் சார்.
1: அப்ப ஜம்முன்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன படத்துல என்ன பாடல வேணும் முருகன் சார் இன்னைக்கு?
2: சார் ஐ லவ் யூ.
1: ஓ தேங்க் யூ.
2: படம் பேர சொல்றேன் சார்.
1: சார் அப்ப நிஜமாவே உங்களுக்கு மேல பாசம் இல்லையா?
2: இருக்கு சார்.
1: அப்ப ஓகே, அப்ப அக்செப்ட் பண்ணிக்க. சொல்லுங்க என்ன பாட்டு?
2: இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்ற பாடல் சார்.
1: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனி இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனில சொர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சொர்ணலதா மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: எனக்கு குழந்தையின் தெய்வம் படத்துல இருந்து
0: சொர்ணலதாமா. ஓகே, இசை வெள்ளத்தில் அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இலிருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம்.
1: நாதஸ்வரமும் நாதஸ்வரம் எழுச்சியும் கலந்து கவிப்பாடும் நிலை பண்படி 102.6க்கும் அன்பான சோழர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து.
0: ஆண்டனி சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கே சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன
1: பண்ணியோட இணைந்து இருக்கமா? அதான் சார், கபில் சார் பேசும் விட இன்னும் ஸ்ட்ரென்த் எனர்ஜி நாங்கள் நீங்க யங்ஸ்டர் ஆகிற மாதிரி நாங்களும் வயசானாலும் யங்ஸ்டர் ஆகிடும்.
0: ஓ மை காட், முடியல. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: உங்க குரல்ல அந்த எங்க குரல்ல அன்பு சோறதுக்கு அந்த யங்ஸ்டர்ங்கிற அன்பு குரல்ல வெளிப்படுது. நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்க, என்றைக்குமே யங்ஸ்டரா இருங்க. நலமுடன் இருக்க, வளமுடன் இருக்க, எல்லோரும் நலமுடன் இருக்க பிரார்த்தனை.
0: நன்றி நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: பாக்யராஜ் ஐயா மறக்க முடியாத ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வடிவம் கொண்ட திரையுலக கலைச்சிருச்சிக்கு எனது நெல்லைக்கம்பளின் செலவும் உங்கள் அன்பு உங்கள் அன்பு தவறு என் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு என் திரையுலக ஜாம்பவன்கள் இவரும் ஒருவர். அதன் நினைவாக ஒரு பாடல் உண்டு சார்.
0: என்ன
1: பாடல் சார்?
0: சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்துல இருந்து இல்லையா?
1: ஆமா சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டிருக்கீங்க.

0: நேரம் 10:16 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோடிஸ்னர்லேருந்து வசந்தா பேசுறேன்.
0: வசந்தா அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: முந்தானி முடிச்சி படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்துல.
0: ரொமான்டிக் பாடல் இல்லையா? கியூட்டான பாடல் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, கேட்கலாமா?
1: ஆ சரி.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: எவர் கிரீன் பாடல் கேட்டு முடிச்சோம். பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:20 கேட்டுட்டு இருக்கீங்க. இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார், இங்கிருந்து பாத்துடலாமா? வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து மனவை சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா சார், நல்லா இருக்கீங்களா?
0: அன்று பெய்த காதல் மலையோட ஜலதோஷம் இன்னும் குறையல. இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி, உங்களுக்கு என்ன பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: கேக்கலாம்.
1: நெல்லிக்கணும் படுத்தது நான் இருக்கோ உன்னே தெரியல, அது மாதிரி இவ்வளவு பெரிய வேலை வந்துருக்கோம்.
0: நன்றி நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அறிமுகம் ஜப்பிக்கு சார், அவருக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்த்துதான். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் வசந்தா மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி
0: உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல்? என்ன பாடல்?

0: இசையில் கலந்து ராகங்களில் நம்மை நினைக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பராக இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?

0: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கீங்களா? பேர் சொல்லிருங்க நேயர்களுக்காக.
0: சிவமுருகன், காயல்பட்டினம்.
1: ஓ சூப்பர், சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
0: இன்னைக்கு நம்ம பாக்யராஜில் அவர்களின் நினைவாக இந்த தாவணி கனவுல் படத்துல இருந்து தங்கமெல்லாம் சிரிக்குது, தங்கமத்தை நினைக்கிறது பூ பூ எனக்கும். அந்த பாட்டை அப்படி கோயில் அப்படியே போடுங்க.
1: அடாடா, எனக்கு வந்து இந்த பாட்டு பிளே பண்ணவே வேணாம்னு தோணுது, உங்களே பாட வச்சு கேட்டுட்டு இருக்கலாம்னு தோணுது. ஆமா, சரி பாடல் கேட்கலாமா?
0: நன்றி சார்,
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 2.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன் மேடம். யார் இங்கிருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க வரதா
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுப்பட்டில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்கலாம் நம்ம
1: இன்னைக்கு?
0: என்ன பாடல்?
1: படத்துல இருந்து
0: பாடாதீங்க, நீங்க பேசுறது யாருக்கும் கேக்காது. கூகு சவுண்ட் வருது. அப்புறம் அந்த சவுண்ட் வருது எப்படி?
1: வீட்டுக்குள்ளா?
0: ஓகே, அப்ப என்னன்னு தெரியல, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ நினைக்கிறேன். சரி, பாடல் கேக்கலாமா?
1: நன்றிங்க சார்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: நேரம் 10:40 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்கள், என்ன படத்தில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் சார்.
0: ஓ, நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன படத்தில் என்ன பாடல்
1: சார்? சின்ன கண்ணம்மா படத்திலிருந்து எந்த வாழ்க்கை

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கேருந்து பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் எங்கேருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மேல ஜொக்கம்பட்டில இருந்து மூர்த்தி பேசுறேன் சார், நான் நல்லா இருக்கேன் சார்.
0: மூர்த்தி சார் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: உத்தமராசா படத்துல இருந்து நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொண்ணாகுது அந்த பாட்டு.
0: அப்படியா, உத்தமராசா? நீங்க ஏதோ என்னவே சொன்ன மாதிரி இருக்கு.
1: நீங்க தான் சார்.
0: அப்கோர்ஸுங்க, அதுல இருந்து சந்தேகம் உங்களுக்கு. கேட்டுடலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: நல்ல நேரம், 10:47 கேட்டுட்டு இருக்கீங்க. இது சுகமான ராகங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சாயர்புரம் முத்து மகேஸ்வரி.
0: நன்றி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் அண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: பூமகள் ஊர்வலம் படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அந்த பாடல் கூட.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் அண்ணா.
0: ஓகே, நன்றி.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மற்றும் கலந்து கொள்ள முயற்சி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன் நான் உங்கள் கபில் தேவ்.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேர்களை, இனி நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிஃபா வான்மதி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சிகளில் பெரிதும் பேசப்படுவது அலங்காரமா அல்லது பரிமாறப்படும் உணவா? 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் மாவ்ஃப்லாங் புனித காடுகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் முதலில் கோலம் போட்ட அனுபவம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி. 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் ஆடு தீண்டா பாலையின் மருத்துவ பயன்கள். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் மணி 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7 மணிக்கு திரையிசை. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம். 8:05 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கம்பராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் இதுவரை எமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றன.

0: the Controller of Accounts in the Central Procurement Agency, CPA, Neeraj Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables and medical equipment. Health and Family Welfare Minister Jagat Prakash Nadda will launch the Samagra Shishu Bal Swasthya Karyakram, SSBSK, during the 16th conference of the Central Council of Health and Family Welfare in New Delhi tomorrow. The Ministry of Health and Family Welfare said that it will carry forward the vision of Pehle Teen Saal Sampoorna Dekhbhal, recognizing the critical importance of the first 3 years of life for child survival, growth, nutrition and early brain development. In the ICC Women's T20 World Cup, Australia defeated India by 6 wickets in their final Group A match at Lord's, London. Earlier, opted to bat first, India posted 170 runs, losing 4 wickets in the stipulated 20 overs. In reply, Australia scored 172 runs for 4 wickets in 19 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. நீர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 9.26 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களினி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஊட்டி வரை உறவு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூ

நிகழ்ச்சியில் எடுத்து கேட்கலாம். நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:27.

0: நீங்க கல்லுபட்டு முள்ளுபட்டு மண்ணுபட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே.
1: ஒலித்த குரல் மீண்டும் நான் படத்திற்காக
0: வாருங்களே.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போட.

பாண்டியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு ராஜா, கண்ணு போகாதடி

நேயர்கள் இதுவரை கேட்டது தில் படத்திலிருந்து பாடல்கள். அடுத்து ஒலிக்கிறது ஷாஜகான் படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கும் குரல்கள் சங்கர் மகாதேவன், ராதிகா திலக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் தாயை காத்த தனையன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன.

தாயை காத்த தனையன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து சில பாடல்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:31.

போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கும் குரல் ஏ.எல். ராகவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். பி. சுசீலா குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

மரணம் என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகம்.

எழுதுங்க என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்க என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்.

டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கிடி டாங் டிக்கி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் கார்த்திக் குமார் அவர்களின் சுபாகர் இசை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இன்னைக்கு கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை. இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு

பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம்

நேரம் 5:30. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஔவையார் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் குரலில் ஒலிக்கும் பாடல்.